சந்திரபோஸ் இசையில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அன்பு உறவுகளே. ஒரு பாடல் கேட்டிருக்காரு நம்ம அனுமந்தபுரம் சங்கர் சகோதரன் கேட்டிருந்தாரு, ஆனால் அது பதிவிறக்கம் ஆகவில்லை, மீடியா காஸ்டில் பதிவிறக்கம் ஆகவில்லை. இப்போது பதிவிறக்கம் செய்துவிட்டேன், அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதற்கு முன்பாக சந்திரபோஸ் இசையில் ஒலித்து கொண்டிருக்கும் பாடல்களை ரசித்து கொண்டிருக்கிறார்கள், பதிவும் கொடுத்துருக்காங்க, அந்த பதிவுகளை பார்க்கலாம். ஆர்ஜே அனுசுயா சகோதரி வந்து அருமை சூப்பர், சந்திரபோஸ் இசையில் பாடல் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சகோதரி, மிக்க நன்றிகள் சகோதரி. அனுமந்தபுரம் சங்கர் அண்ணா நகர் முதல் தெரு மற்றும் சங்கர் குரு திரைப்படத்தில் இருந்து பாடல்கள் தொடர்ந்து அருமையாக ஒலித்து கொண்டிருக்கிறது, கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சகோ அப்படின்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றி. நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ, மல்லிகைப்பூ பூத்திருக்கு அது மழையில் நனைஞ்சிருக்கு, இனிமையான இசையில் அருமையான பாடலும் சொல்லியிருக்காரு, மிக்க நன்றி. அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் கலகல பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இசைக்கருவிலாம் கொடுத்துருக்காங்க, நடனம் ஆடிட்டு இருக்காரு, நன்றிகள். அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் ஓகே டோன்ட் வெரி அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக உங்கள் விருப்ப பாடல் வரும் சகோ. நான் ரொம்ப முயற்சி பண்ணேன் ஆனால் பதிவிறக்கம் ஆகலை, லேட்டாக தான் ஆச்சு, என்னன்னு தெரியல, யூடியூப்பில் எதனா ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. ஆச்சி மனோரமா குரலில் அருமையான பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது, கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றி. தேன்மை சகோதரி காட்சி படம் கொடுத்துருக்காங்க மனோரமாவை, சிறப்பான பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் புதிய பாதை தந்த ஐயா அவர்களுக்கு நன்றி, சூப்பர்னு சொல்லியிருக்காரு. ஒரு கண்ணு தான் அடித்து பார்த்துருக்கேன், ரெண்டு கண்ணு அடிக்குது, இது எப்படின்னு தெரியல, இடுப்பு உடஞ்சது போ சார், ரொம்ப ஆடாதீங்க. தேன்மொழி சகோதரி அருமையான பாடல்னு சொல்லியிருக்காங்க, இசை இனிமையான இசைன்னு சொல்லியிருக்கீங்க, இசைக்கருவி கொடுத்து இசைத்தரம் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க. பதிவு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு சந்திரபோஸ் இசையில் பாடல்கள் தொடர்ந்து ஒலிக்கும் அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் அனந்தபுரம் சங்கர் அவர்கள் கேட்டார், இந்த பாடல் எனக்கு கண்டிப்பாக கொடுங்கள் என்று பதிவிறக்கம் செய்து ஒலிபரப்பு செய்துவிட்டேன். இணைய இடையூறுக்கு இடையில் கஷ்டப்பட்டு எனது விருப்ப பாடலை தேர்ந்தெடுத்து ஒலிபரப்பிய இதற்கு மிக்க நன்றி, நன்றி சகோதரரே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சகோ, ஏன்னா அது மீடியா காஸ்ட்டுக்கும் யூடியூபுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அது பதிவிறக்கம் ஆகலை. அதுக்கப்புறம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணாத, ரொம்ப நேரம் ட்ரை பண்ண. நன்றிகள், ஒரு அருமையான பாடலை கேட்டீங்க.

ஒலித்த அந்த பாடல் ரொம்ப அழகான பாடல், அருமையான வரி. தேன்மொழி சகோதரி, சந்திரபோஸ் பாடிய எனக்கு ஒரு பாடல் உங்கள் விருப்பத்தில் வழங்கவும் என்று சொல்லியிருக்காரு. பூஞ்சிட்டு குருவிகளா இந்த பாட்டு பாடல் வரியில் வந்து கேட்டிருக்கீங்க சகோதரி, அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் பதிவு கொடுத்துருக்காங்க. அன்பான இனிய காலை வணக்கம், உங்களுக்கும் காலை வணக்கம். சபரி வானொலியில் சந்திரபோஸ் இசையில் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக்க நன்றிகள், வாழ்த்துக்கள் கவிமணி ஆர்ஜே வீரமணின்னு சொல்லியிருக்காரு. தங்கமணி ரங்கமணி எஸ்பிபிஐ சார் வாணி ஜெயராம் அம்மா பாடிய அற்புதமான பாடல், அருமை, நன்றிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அனுமந்தபுரம் சங்கர்

பணி புரிந்து கொண்டே பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். பணி அலுப்பு தெரியாமல் மிகவும் உற்சாகமாக இருக்கிறது. இனிய சந்திரபோஸ் இசையமைத்த பாடல்களை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். பதிவு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு தேன்மொழி சகோதரி விரும்பி கேட்ட பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு.

ஒலித்த பாடல் இது போன்ற பாடல்களுக்கெல்லாம் சந்திரபோஸ் அவர்கள் இசை அமைத்திருப்பார் என்று நானும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஒவ்வொன்றாக பாடலை தேடும்போது அவர் இசையமைத்த பாடல்கள் இந்த இது போன்ற பாடல்கள் வருகிறது. அதனால் அந்த பாடல்களை தேர்வு செய்து ஒலிபரப்பு செய்கிறேன். நிகழ்ச்சியில் தேன்மொழி சகோதரி அருமையான பாடல், நான் விரும்பி கேட்ட பாடலை வழங்கியதற்கு நன்றி சகோதரரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் காட்சியில் ஜனகராஜ் நடித்திருப்பார், அதற்கேற்றாற்போல் சந்திரபோஸ் குரல் கொடுத்திருப்பார். சிறப்பான பாடல்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் பதிவு, நிகழ்ச்சியில் சந்திரபோஸ் இசையமைத்து வாணிஜராமுடன் இணைந்து பாடிய ஒரு பாடலை வழங்கவும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது எதிர்பாராத விதமாக நடந்தது. நான் ஏற்கனவே பதிவு வருவதற்கு முன்பாக இந்த பாடலை ஒளிபரப்பிவிட்டேன். இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, தரையில் வாழும் மீன்கள் படத்தில் தான் அந்த பாடல் ஒலித்தது. மழைக்கால மேகம் இந்த பாடல் வேணும்னு கேட்டிருந்தீங்க, நான் ஏற்கனவே நான் ஒளிபரப்பு உங்கள் விருப்பமாக வந்து விட்டது. நன்றிகள். வேலூர் அன்பு பிரேமா அந்த பாடல் கேட்டது ஒளிபரப்பாச்சு. தேன்மொழி சகோதரி இசையில் இணைந்திருப்பவர்களுக்கு இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி வரும் கண்டிப்பாக, நான் எதிர்பார்க்கவே இல்லை சகோதரி. இந்த பாடல் நான் எடுத்தால் கரெக்டாக இங்கே தளத்தில் அவருடைய பாடல் போஸ்ட் வருது, ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள், பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கலாம். சந்திரபோஸ் இசையில் அற்புதமான பாடல்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருங்கள். நானும் பணிக்கு செல்ல வேண்டும், அதனால் உறவுகள் பாடல் பதிவிட வேண்டாம். சந்திரபோஸ் இசையில் பாடல் ஒலித்து கொண்டிருக்கும்.

வேலூர் அன்பு அவர்கள் பதிவு. மிக்க நன்றிகள் கவிமணி வீரமணி. வானொலியில் நிகழ்ச்சி நிரல் பற்றி அறிவித்தால் சிறப்பாக இருக்கும் என்று ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் இந்த அன்பான நேயர். கண்டிப்பாக நீங்கள் கூறுவது போல் சிறப்புதான். ஏனென்றால் தொகுப்பாளர்கள் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியும் கொடுக்க வேண்டும். அந்த வகையில் தொகுப்பாளர் இல்லாத காரணத்தினால் சர்வர் பாடல் ஒலித்து கொண்டிருப்பதால் நான் ஒரு சில பாடல்கள் ஒலிபரப்பு செய்கிறேன். அதே வகையில் சிறப்பான இசையமைப்பாளர்கள், சிறந்த பின்னணி பாடகிகள், இவர்கள் பாடிய பாடல்கள் வந்து தேர்வு செய்து நான் ஒலிபரப்பு செய்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் இயக்குனர் வந்து தொகுப்பாளர்களை தேர்ந்தெடுத்த பிறகு அனைத்து நிகழ்ச்சிகளும் சபரி வானொலியில் ஒலிபரப்பாகும். அப்போது அனைத்து பாடல்களையும் கேட்டுவிடலாம். அன்பு அவர்களே, மிக்க நன்றிகள்.

அன்பு சொந்தங்கள், இதுவரை சபரி இணையதள வானொலியில் சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்த பாடல்களை கேட்டு ரசித்தோம். அந்த வகையில் இன்று அவர் இசையமைத்த பாடல்களில் அனைத்து பாடலுமே அருமையான பாடல், இசையும் அவ்வளவு சிறப்பாக அமைத்திருப்பார், நீங்கள் கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியில் இணைந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அவர் இசையமைத்த பாடல்களை கேட்டு ரசித்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பிறந்த நாள் காணும் மகதீஸ்வரன் செல்லக்குட்டிக்கு வந்து சபரி வானொலி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் அவருக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் அனைவரும் தெரிவித்து கொள்ளலாம். அந்த வகையில் நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், அதில் இன்று என் மகளுக்கும் வந்து பிறந்த நாள் தான் இன்றைக்கும், அதனால் வந்து நான் தெரியப்படுத்தவில்லை. 17 வயது ஆகிறது, நதியா அதனுடைய பெயர். அதனால் நான் ஏன் வந்து அதாவது ஃபோட்டோ கூட நான் போடுறதில்லை அப்படின்னா ஸ்டேட்டஸில் வைக்க மாட்டேன், வேறு எதுலேயுமே ஃபோட்டோலாம் இருக்காது, யாருக்கும் ஷேர் பண்ணவும் மாட்டேன். பெண் பிள்ளைகள் என்பதால் அந்த ஃபோட்டோலாம் அனுப்புவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா இன்றைக்கி அந்த ஃபோட்டோலாம் எடுத்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி அந்த ஃபோட்டோலாம் போட்டு வேறு மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணுறாங்க, அது தெரியும் எனக்கு. அதனால தான் நான் வந்து ஃபோட்டோ போடலை, வாழ்த்துக்கள் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் சொல்லலை. ஏற்கனவே வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்களிடம் நேற்று பேசியபோது என் மகளுக்கும் நாளைக்கு பிறந்த நாள் சார் நான் சொல்லியிருக்கேன், ஆனால் இருந்தாலும் வந்து தளத்தில் அந்த மகதீஸ்வரன் சின்ன பையன் குழந்தை 5 வயது தான் ஆகுது, அந்த ஃபோட்டோ போடும்போது என் மனசு அந்த நேரத்தில் நமக்கும் இந்த மாதிரி போடணும்னு ஆசை, அதனால் என்ன செய்வது, காலத்தின் கட்டாயம் அதெல்லாம். இன்றைக்கி சமூக வலைதளங்களில் அப்படி ஆயிடுச்சு, அதனால தான் அந்த ஃபோட்டோலாம் வந்து நான் போடக்கூடாதுன்னு போடலை, பெயரும் சொல்லவில்லை. வாழ்த்துக்களும் வந்து என்னுடைய உறவு முறைக்கு மட்டும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறேன், சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி. மற்றபடியாக வந்து பொது தளத்திலேயோ இந்த மாதிரி வந்து சொல்கிறதில்லை. நான் மகதீஸ்வரனுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் சபரி இணையதள வானொலி சார்பாக நன்றிகளை தெரிவித்து கொண்டு என் மகளுக்கு வாழ்த்து தெரிவித்த அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு நானும் எனது விருப்பத்தில் சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்த பாடல்களை இவ்வளவு நேரம் ஒளிபரப்பு செய்தேன். மீண்டும் இன்று 9 மணிக்கு தொட்டு தொட இந்த பாடல் வரியில் வந்து இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிடலாம். அதுவரை உங்களிடமிருந்து இப்போது விடைபெற்று இன்று 10 மணிக்கு அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்,

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:02. சபரி வானொலி வழங்கும் இன்றைய நட்சத்திரங்கள். ஆம், இன்றைய நட்சத்திரங்களாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்களின் மூத்த மகள் நதியா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டும், திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்களின் தம்பி மகன் மகதீஸ்வரன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டும் நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர இருக்கிறது. நேர் சொந்தங்கள் இரு செல்வங்களையும் உங்கள் மனதார வாழ்த்தி அருள வேண்டும் என்று சபரி வானொலி சொந்தங்கள் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சபரி வானொலி வழங்கும் இன்றைய நட்சத்திரங்கள். ஆம், இன்றைய நட்சத்திரங்களாக நதியா மற்றும் மகதீஸ்வரன் இவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு பாடல்கள் வலம் வர இருக்கிறது. நேர் சொந்தங்கள், நீங்களும் பிறந்தநாள் வாழ்த்து பாடலை பதிவிட்டு வாழ்த்தி அருளுங்கள். நேர் சொந்தங்களே, உங்கள் விருப்ப பாடல் ஆம் பிறந்தநாள் பாடலாக குழுவில் பதிவிட்டு வாழ்த்தி அருளுங்கள். மற்றும் குழுவில் அல்லாத அன்பு சொந்தங்கள் நேரலையில் தொடர்பு கொண்டு வாழ்த்தி அருளாம் வாருங்கள். நேர் சொந்தங்களே, தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270033491. மீண்டும் 8270033491 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நேரலையிலையும் வாழ்த்தி அருள அழைக்கிறோம். வாருங்கள் நேர் சொந்தங்களே என்பதை தெரிவித்துக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் இன்றைய நட்சத்திரங்கள் நிகழ்ச்சிக்கு இருவரின் பிறந்த நாள் பரிசு பாடலாக முதலில் பாடலாக 100 ஆண்டு காலம் வாழ்க. பாடல் வருவதற்கு முன் இருவரின் வாழ்த்து மடல்களையும் கேட்டு வாழ்த்துவோம். நேர் சொந்தங்களே, அன்புடையீர் வணக்கம். இன்று 27/8/2026 வியாழக்கிழமை. இந்நன்னாளில் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபா அவர்களின் தம்பி மகன் மகதீஸ்வரன் தம் 5வது பிறந்த நாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா கிருஷ்ணகுமார், அம்மா திவ்யா, பெரியம்மா தமிழரசி, பெரியப்பா செந்தில்ராஜ், சித்தப்பா அசோக்குமார், சித்தி மதி, அத்தை தீபா, மாமா செல்வகுமார், பாட்டி செல்வி, பாட்டி தேன்மொழி, தாத்தா முருகன், அத்தான் கிருஷ்ணராஜ், நரேன், அக்கா கிருத்திகா, அண்ணன் மௌனீஸ்வரன், தங்கை மகி. இவர்களுடன் இணைந்து சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.
1: இன்று 27/8/2026 வியாழக்கிழமை இந்நன்னாளில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி தம்பதியினரின் மூத்த மகள் நதியா தம் 17வது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சவல சௌபாக்கியங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூடி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா வீரமணி, அம்மா பிரியா, தாத்தா ராஜ், பாட்டி சுலோச்சனா, தாத்தா பரசுராமன், பாட்டி வள்ளி, தாய் மாமன் பிரகாஷ், அத்தை பூங்கொடி, மாமன் மகள் ஸ்ரேயா, அச்சுதா, தியா மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர். வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன்.

என்ன நேர் சொந்தங்களே, அருமையான ஒரு பிறந்த நாள் வாழ்த்து பாடல் இருவருக்கும் இணைந்தாற்போல் நூறாண்டு காலம் வாழ வேண்டி அழகான ஒரு பாடல் ஒளி சென்றது. நேர் சொந்தங்களே, நேர் சொந்தங்கள், சிரமம் பாராமல் கொஞ்சம் மன்னிக்கவும். இன்று காலையிலிருந்து பிறந்தநாள் வாழ்த்து பதிவுகள் வந்துள்ளது. நிகழ்ச்சியில் அனைத்தையும் வாசிக்க ஆசைப்படுகிறேன். சற்று பொறுமை காக்கவும் நேர் சொந்தங்களே. இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் மகதீஸ்வரன் அவர்களை வாழ்த்தி, இன்று எனது தம்பி மகன் மகதீஸ்வரனுக்கு பிறந்தநாள், ஐந்தாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் ஹாப்பி பர்த்டே என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் பேரன் மகதீஸ்வரன் ஐந்தாவது பிறந்தநாள் கொண்டாடும் அன்பு பேரனுக்கு இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் மகதீஸ்வரனுக்கு இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் மகதீஸ்வரன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். இனிப்புகள் வழங்கி நெஞ்சார்ந்த நன்றிகள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள் மகதீஸ்வரன் செல்லக்குட்டிக்கு என் இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள். உன் தாய் கருவறையில் சுமந்து பெற்றெடுத்த நாள் இன்று. உன் தாய் கருவறையில் சுமந்து பெற்றெடுத்த நாள் இன்று. உன் பிறப்பின் தருணம் என்றும் அழகானது. உன் பிறப்பின் தருணம் என்றும் அழகானது. காலத்தின் நகர்வால் நாம் அதை பிறந்த நாளாக கொண்டாடுகிறோம். காலத்தின் நகர்வால் நாம் அதை பிறந்த நாளாக கொண்டாடுகிறோம். திருமலை மழலையாய் நீயும் உன் பாதம் தரை வைக்க மண்ணுலகம் விண்ணுலகம் மனதார வாழ்த்திடுமே. கல்வியில் சிறந்து தமிழகத்தின் வள்ளலாக தாய் தந்தைக்கு நல்ல பிள்ளையாக இருக்க நீ கண் திறந்த நாள் இன்று. பிறந்தநாள் என்ற பரிசை அனைவருக்கும் தந்திருக்கிறாய் மகதீஸ்வரன் செல்ல குட்டிக்கு. பூவின் இதழ்போல் உன் புன்னகை என்றென்றும் மலர என் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என்று கவிதை மடலில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படைவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள் அவர்களுக்கு இதயம் கணிந்த நன்றிகள் ஐயா. மகிழ்ச்சி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படைவேடு பிரியா, மன்னிக்கவும், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரநகர் பிரகாஷ் ஐயா அவர்கள் இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா, நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் அழகு கவிதையில் வாழ்த்திய அறிவிப்பாளர் பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி நன்றி தெரிவித்துள்ளார். நெஞ்சா நன்றிகள். குமரி மாவட்டம் இரணில் ஜெகதீஷ் ஐயா அவர்களும் ஒரு வாழ்த்து மடல். இன்று இனிய பிறந்தநாள் கொண்டாடும் மகதீஸ்வரன் செல்லக்குட்டிக்கு இனிய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களோடு. நீங்கள் வாழ்நாளில் மேலோங்கி வளர்ந்து மலையைப் போன்ற கடமையாற்ற மதிப்புக்கு ஏற்ற பொருளை ஈட்ட மலர் மனமாய் புகழை அடைய மனிதநேயம் கொண்டு வாழ அலையைப் போல ஆடி மகிழ்ந்து அனைத்து உறவுகளிடம் அன்பை வாரி பொழிந்து கனிவோடு கருணை நெஞ்சம் கொண்டு கண்ணின் மணி போல எல்லா காலமும் வாழ்ந்து இதயங்கள் ஒன்றாக எழக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் பொன்னாக வாழ்த்துவது கடைக்கோடி குமரியிலிருந்து எளியவன் ஜெகதீசன் என்றால் அதன் நன்மைகள் தமிழும் சுவையும் போல நந்தவனத்து மலரும் மனமும் போல கரும்பு இனிப்பது போல வாழ்நாள் எல்லாம் இனிப்பான செய்திகளோடு இனிப்பான நிகழ்வுகளோடு இறைவன் அருளால் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக உறவுகளில் ஒருவனாக இருந்து நானும் மனதார வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்தியுள்ளார். குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. மற்ற மகிழ்ச்சி. தீபாகுமார் அவர்களும் ஒரு காட்சியை கொண்டு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் இப்படி கவிஞர்கள் வாழ்த்த என் பேரன் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நன்றி நன்றி இரணில் ஜெகதீஷ் சகோதரரே என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. படவேறு பிரியா வீரமணி ஐயாவர்கள் மிக்க நன்றிகள் சகோதரி என்று அவர்களுடைய மகனை வாழ்த்தியதற்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். பல கீதனேசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வீரமணி ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் வீரமணி ஐயா அவர்களின் மூத்த மகள் நதியா அவர்களை வாழ்த்தி பிறந்தநாள் வாழ்த்து பாடல் வாழ்த்து என்று வாழ்த்தியுள்ளார்கள். நன்றி. வீரமணி ஐயா அவர்களும் அவர்களுடைய மகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும். சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஐந்தில் அடியெடுக்கும் அழகு செல்லம் பண்பில் சிறந்து மனித நேயத்தின் உதாரணமாய் திகழ்ந்து ஆரோக்கியத்தின் செல்வனாய் கலைகளில் வல்லவனாய் வாழ்வின் அனைத்து வளங்களையும் பெற வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் அகிலா ஸ்ரீதர் அவர்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மற்றும் அன்பு மருமகள்
நதியா அவர்களை வாழ்த்தி அத்தையின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். வாழ்த்திய உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் நதியா அவர்களை வாழ்த்தி ரிட்டையர்மெண்ட் தீபாகுமார் அவர்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாப்பாவுக்கு என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். கரூர் மாவடையான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி ஐயா அவர்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் மகதீஸ்வரன் நதியா இவர்களை இருவரையும் இணைத்து ஹாப்பி பர்த்டே டு யூ, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தியுள்ளார். ரகுபதி ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். பிரகாஷ் ஐயா

0: அவர்களும் வீரமணி அவர்களின் மூத்த மகள் நதியா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நெஞ்சாத நன்றிகள் ஐயா. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்களும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று இனிப்புகளை வழங்கி வீரமணி ஐயா அவர்களுக்கு அவர்களின் மகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நன்றி நன்றி. வீரமணி ஐயா அவர்கள் மகதீஸ்வரன் செல்லக்குட்டிக்கு வாழ்த்து தெரிவித்த அன்புவர்களுக்கும், என் மகள் நதியா 17வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அவர்களை வாழ்த்திய தெரிவித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சங்களுக்கும் மனம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நன்றி தெரிவித்துள்ளார். நன்றி நன்றி ஐயா. நதியா அவர்களின் 6வயது மகள் குழந்தையாக இருந்தபோது எடுத்த ஒரு புகைப்படத்தை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு வாழ்த்துக்கள் ஐயா. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நதியா அனைத்து செல்வங்களையும் வாழ்வில் வளமும் சகல சௌபாகியங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துகிறோம் என்று வாழ்த்தியுள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் மட்டம் சித்தாத்தூர் திருஞானம் அவர்கள் காட் பிளஸ் யூ என்று இருவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நதியா, அருமையான பெயர் என்று பெயருக்கும் ஒரு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேன்மொழி முருகன் அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகள். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சந்திரசேகர் ஐயா அவர்கள் இருவரையும் வாழ்த்தி இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் நதியா மற்றும் மகதீஸ்வரன் இருவரையும் வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்தியுள்ளார். நன்றி ஐயா. தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி சுப்பிரமணி ஐயா அவர்கள் மகதீஸ்வரன் அவர்களையும் நதியா அவர்களையும் வாழ்த்தி இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என்று இருவருக்கும் மனதார வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் சோலைச்சேரி சுப்பிரமணி ஐயா அவர்கள். அவர்களுக்கும் நெஞ்சாத நன்றிகள். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மட்டம் கவிநீர்குளம் சரவணன் ஐயா அவர்கள் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் நதியா மற்றும் மகதீஸ்வரன் இருவரையும் வாழ்த்தியுள்ளார் கவிநீர்குளம் சரவணன் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் நெஞ்சாத நன்றிகள். சென்னை பாரதி தனபால் அவர்கள் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் நதியா அவர்களுக்கும் மகதீஸ்வரன் அவர்களுக்கும் இனிப்புகளை வழங்கி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. ரகுபதி ஐயா அவர்களும் மீண்டும் வாழ்த்தியுள்ளார். நன்றி. ராமாபுரம் அனுஷா அவர்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் தொகுப்பாளர் வீரமணி ஐயா அவர்களின் மூத்த மகள் நதியா அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் தீர்காயுசு பவ என்று ராமாபுரம் அனுஷா அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகள். மற்றும் வீரமணி ஐயா அவர்கள் மீண்டும் என் மகள் நதியா 17வது பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். நெஞ்சாத நன்றிகள் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் இன்றைய நட்சத்திரங்கள் என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க தேன்மொழி முருகன் அவர்கள் இனிப்புகளை வழங்கி நெஞ்சாத நன்றிகள். ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. மலர் கொத்து கொடுத்து வாழ்த்து மடல் மிகவும் அருமையாக உள்ளது, நன்றிகள் ஐயா என்றும் பாராட்டியுள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள். ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் இனிப்புகள் வழங்கியுள்ளார்கள். வாழ்க வளமுடன் மற்றும் நலமுடன். இனிப்பு மட்டும் வழங்கவில்லை, காசோலையும் தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகள். 20,000 பொற்காசுகளை அள்ளித்தந்த ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேன்மொழி முருகன் அவர்கள் வாழ்த்து மடல் அருமையாக இருந்தது, இரண்டு செல்வங்களும் பல்லாண்டு வாழ்க என்று மனதார வாழ்த்துகிறேன் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் மகிழ்ச்சி நன்றி இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் வாழ்க என்று வாழ்த்தியுள்ளார்கள். நன்றி. பிறந்தநாள் வாழ்த்துக்களாக ஆரம்ப பாடலே அருமையான பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். மகிழ்வும் அன்பும் நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள். ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் வாழ்த்து பாடல் மிகவும் அருமை என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. பிரியா வீரமணி ஐயா அவர்கள் இருவருக்கும் இருவரின் பிறந்தநாள் பதிவுகளை அற்புதமாக வாசித்த சபரி வானொலி இயக்குனர் கிருஷ்ணேசன் அவர்களுக்கு நெஞ்சம் கனிந்த நன்றிகளை தெரிவித்து பிறந்தநாள் வாழ்த்து பதிவுகள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் வாழ்த்து தெரிவித்த அனைத்து சபரி சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் பல என்று பாராட்டியுள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் இன்றைய நட்சத்திரம் நட்சத்திரங்கள் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது. நான் கூறியது போல நேரலையில் வாழ்த்த நானும் இணைந்திருக்கிறேன் என்று ஒரு நேர் சொந்தம் வந்திருக்கிறது. வணக்கம் ஐயா, வாருங்கள். நீண்ட நேரமாக காத்திருக்கிறீர்கள், மன்னிக்கவும் ஐயா, வாருங்கள்.
1: தமிழுக்கு அழகு போல சேர்த்து அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் இன்றைய நட்சத்திரங்கள் எனும் இனிய நிகழ்ச்சியை திறம்பட நிறைவடுத்தி இரு உறவுகளையும் அன்போடு வாழ்த்தும் அன்பு உறவுகளை அன்போடு அழைத்து வாழ்த்துச் சொல்லும் பாராட்டுக்குரிய இயக்குநருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் ஐயா.
0: வணக்கம், வாழ்த்துக்கள் தெரிவித்த நெஞ்சங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்திய உள்ளத்தை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் ஐயா.
1: நான் குமரி மாவட்டம் இரணியலம் ஜெகதீசன் ஐயா.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாருங்கள் ஐயா.
1: நமது மகதீஸ்வரன் நதியா,
0: ஆமாம்,
1: இருவருக்கும் இன்னைக்கு பிறந்த நாள்.
0: ஆமாம் ஐயா.
1: ஆனா இருவரையும் வாழ்த்த வேண்டும், கண்டிப்பா வாழ்த்த வேண்டும். ஏனென்றால் நம்மோடு நம்முடைய சௌரி இணைய வானொலியை அலங்கரிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொட்டிஷன் நம்ம வீரமணி ஐயா.
0: ஆமா.
1: அவருடைய மகளுக்கு மகளையும் வாழ்த்தணும், மகதீஸ்வரனையும் வாழ்த்தணும். ஆனா எப்படி வாழ்த்துறது? நகமும் சதையும் போல வாழுங்கள் என்று வாழ்த்தலாம் என்று சொன்னால், நகத்துக்கும் சதைக்கும் சம்பந்தம் இல்லாமலே சில பேர் நகம் வளர்க்கிறார்கள். நீங்க கை பார்க்காதீங்க, உங்க கரெக்டா இருக்கு, ஆனா அதுவும் ஒத்து வராது. மலரும் நந்தவனத்து மலரும் மனமும் போல நீங்கள் வாழுங்கள் என்று வாழ்த்தலாம் என்று சொன்னால் இன்றைக்கு, ஆனால் ஆலயத்துக்கு உள்ளேதான் நந்தவனத்து மலருக்கு மரியாதை இருக்கிறது, வெளியே வந்து பார்த்தா காகித மலருக்கு தான் கடுமையான.
0: நிச்சயமாக
1: வாழ்த்தலாம், அதுவும் ஒத்து வராது. நன்றுமானை போல நீங்கள் வாழ்த்து வாழுங்கள் என்று வாழ்த்தலாம் என்று சொன்னால், இன்றைய காலகட்டம் நான் வந்து அதுக்குள்ள போக விரும்பல. ஏன்னா சிவபெருமானே இன்னைக்கு பக்தர்களுடைய எதிரானேன்னு தெரியல, அவரே திணற. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நாட்டினுடைய என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க நஞ்சுண்டும் சாகாத சிவபெருமானை போல வாழுங்கள் என்று வாழ்த்தனா அதுவும் ஒத்து வராது. கண்டிப்பா நாம இரு உறவுகளையும் வாழ்த்தணும். தமிழை நாம தேடணும். எப்படி? தேனாற்றில் உயிர் வாங்கி கண்டின் குரல் அமுது இனிதி எனும் தாழ் வாங்கி நின்று செல்லும் காவிரியின் நெடிய உடல் வாங்கி கட்டுப்புறவையில் கவியாத செந்தமிழாய் பெற்றோர் இல்லாமல் பிறந்திட்ட பெரும்பொருளாய் தமிழ் இணைய வானொலியில் அன்றாடம் இயக்குனர் ஐயாவின் நாமசைவில் வானொலியே அழகுபடுத்தக்கூடிய நம்முடைய வீரமணியினுடைய மகன் பிரியா அவர்களும் மகேஸ்வரன் அவர்களும் விழுந்தால் மலையாக முழுந்தால் ஆல மரமாக புதைந்தால் விதையாக சுபந்தால் நெருப்பாக தவறந்தால் காற்றாக எல்லாருடைய ஆசியோடும் இறைவனோடு ஆசியோடும் உறவுகளோடு உறவுகளோடு ஆசீர்வாதத்தோடும் வெள்ளை மனவாய் பால் பொங்குவது போல நல்ல சுப நிகழ்ச்சிகளில் மஞ்சள் மணப்பது போல கருப்பு இனிப்பது போல வாழ்நாள் எல்லாம் இனிப்பான செய்திகளோடு இனிப்பான நிகழ்வுகளோடு இறைவன் அருளால் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக உறவுகளில் ஒருவனாக இருந்து நானும் என் குடும்பத்தின் சார்பாக இரு உள்ளங்களையும் வாழ்த்துகிறேன். இறைவன் அருளால் வாழ்க வளர்க என்று சொல்லிவிட்டு நான் ஏன் பிறந்தேன் இது திரைப்படத்தின் பெயர். எனக்கு தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு, வாழ்வின் நம்பிக்கை உயர்வதற்கு நான் சொல்லும் கதை பாட்டு, அந்த கதை பாட்டை கொடுங்க, கேட்போம், வச்சுப்போம். நன்றி ஐயா.
0: நிச்சயமாக, தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கும் ஒரு பாட்டு, இருவருக்கும் பாட்டு கேட்டுள்ளீர்கள் ஐயா. ஒரே பாடலில் இருவரையும் வாழ்த்தி அழகான ஒரு பாடல் தேர்வு செய்தீர்கள். உங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. வாழ்த்திய உள்ளத்திற்கு நன்றி, நன்றி, நன்றி ஐயா. குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் இருவர்களையும் அழகாக வாழ்த்தியுள்ளார். ஒரு வாழ்த்து பாடலுடன் வாழ்த்தி சென்றுள்ளார். அவர்களுக்கு பாதம் தொட்டு வணங்கி அவர்களின் வாழ்த்தை ஏற்று நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் மகதீஸ்வரன் அவர்கள் மேலும் ஒரு நேர் சொந்தம் வாழ்த்துகிறது. அவருடைய தம்பி, அதாவது மகதீஸ்வரன் தம்பி இஷாந்த் அவர்களும் மகதீஸ்வரனை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தியுள்ளார். இது ஒரு அழகான ஒரு பாடலுடன் கேட்டு மகிழ்வோம்.

0: அழகான ஒரு அட்டகாசமான பாடல். எங்கள் தென்பாண்டி தேசத்து தங்கக்குட்டி என்று இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் மகதீஸ்வரன் அவர்களை வாழ்த்தி அருமையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. அன்பு சொந்தங்களே, குழுவில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரநகர் ராமகிருஷ்ணாபேட்டை பகுதியில் பிரகாஷ் ஐயா அவர்கள் இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இன்றைய நட்சத்திரங்களாக ஜொலிக்கும் இரு குழந்தைகளையும் பாராட்டி நதியா மற்றும் மகதீஸ்வரன் இருவரையும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரகாஷ் ஐயா அவர்கள். நன்றி ஐயா. ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள் வாழ்த்து தெரிவித்த ஜெகதீஷ் ஐயா அவர்களுக்கு எங்களது மனமான்ற நன்றியை தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் குமரி மாவட்டம் இரண்யல் ஜெகதீஷன் ஐயா சகோதரர் அருமையாக பேசினார். அவர் கவிதையிலும் அருமை. அவர்கள் குழந்தைகளை வாழ்த்தியது மனதிற்கு நிறைவாக உள்ளது. அவர் தேர்வு செய்த பாடலும் சிறப்பு. அருமையான கவிதைகளோடு அவர் நூறாண்டு வாழ வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள் நடுவில் உள்ளதுதான் மகதீஸ்வரன் என்று நினைக்கிறேன். அவர்கள் அழகாக சிறப்பாக நின்று கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்து தெரிவித்து கொண்டு இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் நதியா மற்றும் மகதீஸ்வரன் அவர்களை வாழ்த்தி ஒரு வாழ்த்து மடலுடன் நதியா அவர்களுக்கு ஒரு வாழ்த்து பாடல்.
1: இன்று 27/8/2026 வியாழக்கிழமை இந்நன்னாளில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி தம்பதியினரின் மூத்த மகள் நதியா தம் 17ஆம் ஆண்டு பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சவள சௌபாக்கியங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூடி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா வீரமணி, அம்மா பிரியா, தாத்தா ராஜ், பாட்டி சுலோச்சனா, தாத்தா பரசுராமன், பாட்டி வள்ளி, தாய் மாமன் பிரகாஷ், அத்தை பூங்கொடி, மாமன் மகள் ஸ்ரேயா, அச்சுதா, தியா மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர். வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன்.
2: அன்புடையீர் வணக்கம். இன்று 27/8/2026 வியாழக்கிழமை.

நன்னாளி திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபா அவர்களின் தம்பி மகன் மகதீஸ்வரன் தம் 5வது பிறந்த நாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா கிருஷ்ணகுமார், அம்மா திவ்யா, பெரியம்மா தமிழரசி, பெரியப்பா செந்தில்ராஜ், சித்தப்பா அசோக்குமார், சித்தி மதி, அத்தை தீபா, மாமா செல்வகுமார், பாட்டி செல்வி, பாட்டி தேன்மொழி, தாத்தா முருகன், அத்தான் கிருஷ்ணராஜ், நரேன், அக்கா கிருத்திகா, அண்ணன் மௌனீஸ்வரன், தங்கை மகி இவர்களுடன் இணைந்து சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

0: அழகான ஒரு வாழ்த்து பாடல். நதியா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவர்களுக்காக அந்த பாடல் தேவதை வம்சம் நீயோ என்று அழகாக பாடி சென்றது. கேட்டு மகிழ்ந்தோம் நேய சொந்தங்களே. சபரி வானொலி வழங்கும் இன்றைய நட்சத்திரங்கள் என்ற நிகழ்ச்சியை வளம் வந்து கொண்டிருக்கிறது. இருவரின் பிறந்தநாள் நிகழ்ச்சியாக நேயர் சொந்தம் ஒன்று இருவரையும் வாழ்த்த. வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: வணக்கம். திருச்சி மாவட்டம் லால்குடி வெங்கடேசன்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம், வாருங்கள் ஐயா.
1: மதிய அருமையான மதிய பொழுதில் நட்சத்திர நிகழ்ச்சியில் என தர்மை நட்சத்திர அறிவிப்பாளர் கீதநேசனுடன் சக்தியில் இணைவது லால்குடி வெங்கடேசன்.
0: வணக்கம் வணக்கம் ஐயா, வாருங்கள். மகிழ்ச்சி.
1: ரொம்ப அருமையாக நதியா சகோதரி நதியா அவர்களுக்கும் மகதீஸ்வரன் அவர்களுக்கும் இன்றைக்கு அகவை திருநாள் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க.
0: நிச்சயமாக
1: அகவை நிறைவு திருநாள் கொண்டாடிட்டு அவங்க வந்து ஞாயிறு மலர்ந்திட திங்களின் குளிராக செவ்வாய் மொழி மொழிந்திட புதனின் அருள் கிடைக்க பெற்று வியாழனின் குருவின் துணையுடன் வெள்ளி முழக்க வேண்டும் என்று வேண்டி வாழ்த்துவது லால்குடி வெங்கடேசன்.
0: சிறப்பை அருமையாக நாட்களை வைத்து அழகாக வாழ்த்தினீர்கள். உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.
1: அதனால இவர்கள் வாழ்க்கை வந்து இன்று இன்றோட முடிந்தது என்று நாம் எண்ணிக்கொண்டாலும் நாளை ஒரு தினம் நல்ல பொழுதாக வரும் என்ற நம்பிக்கையின் மேம்பாட்டினால் மனிதர்கள் வாழ்கிறோம். மனிதர்கள் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்துமே நாளை ஒரு பொழுது உண்டு என்ற நம்பிக்கை.
0: நிச்சயமாக
1: அந்த நம்பிக்கையின் வெளிப்பாட்டாக இந்த பாடல் நாளை நமதே அப்படின்று இந்த இரண்டு அகவை திருநாள் கொண்டாடும் அன்பு உள்ளங்கள் ரெண்டு பேருமே நாளை பொழுது நமக்கு நல்ல பொழுதாக உண்டு, நாளை இன்னும் எதிர்வரும் காலங்கள் எத்தனைய உண்டு, அவை அனைத்தும் நன்றாக நின்று வென்று வாழ வேண்டும் என்று அவரோட நம்பிக்கையின் நிலையை வந்து அவங்க மனசுக்குள்ள ஒரு உறுதி எடுத்துக்கிறாங்க. அதனால நாளை நமதே என்ற திரைப்படத்திலிருந்து நாளை நமதே இந்த நாளும் நமதே என்ற ஒரு பாடலை கொண்டாடுகிறார்.
0: நிச்சயமாக
1: அருமையான அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பாடலா பாடல்.
0: நன்றி நன்றி ஐயா, அழகாக ஒரு வாழ்த்து பாலுடன் இணைந்துள்ளீர்கள். வாழ்த்து உள்ளத்திற்கு நெஞ்சாத நன்றிகளை ஐயா வணங்குகிறோம். மகிழ்ச்சி. திருச்சி லால்குடி வெங்கடேசன் ஐயா அவர்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் நதியா மற்றும் மகதீஸ்வரன் இருவரையும் வாழ்த்தி அழகாக நாட்களை கிழமையை மையப்படுத்தி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி என்று தங்கத்தால் வாழ்த்தினார். அந்த உள்ளத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதோ அவர் விரும்பி கேட்ட பாடல் நாளை நமதே என்ற

நாளை நமதே, நாளை நமதே என்று அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. திருச்சி லால்குடி வெங்கடேசன் ஐயா அவர்கள் வாத்து பாடலாக அந்த பாடல் ஒலிச்சென்றது. நேர் சொந்தங்களே, குழுவில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தேன்மொழி முருகன் அவர்கள் நதியா என்ற தேவதைக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாடல் அருமை. மீண்டும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி, நன்றி. முடிச்சூர் பாலசுந்தரம் ஐயா அவர்கள் நதியாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பரிசுகளை தந்து இனிப்புகளையும் வழங்கியுள்ளார். முடிச்சூர் பாலசுந்தரம் ஐயா அவர்கள், அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். வாழ்த்து உள்ளத்திற்கு நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் லால்குடி சகோதரர் அருமையாக வாழ்த்தினார், அவருக்கு மிக்க நன்றி. அவர் தேர்வு பாடல் பிறந்தநாள் வாழ்த்து பாடல் சிறப்பு தலைவர் பாடல் தேர்வுக்கு நன்றி, நன்றி தெரிவித்துள்ளார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் நன்றி. ரெட்டையர்பட்டி தீபகுமார் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து மற்றும் பாடலை கேட்ட ஐயா அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளார். நெஞ்சார்ந்த நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள் சும்மா அதிருது மனதை தொட்ட பாடல் அடடா அற்புதம் பாடல் மிகவும் அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி. ஆரணிப்படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள் பிறந்த நாள் இரு செல்வங்களுக்கும் வாழ்த்து தெரிவித்த அறிவின் ஊற்றாய் நேரலையில் கவிதை வல்லலே ஜெகதீசன் அவர்களுக்கு நன்றி. 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் உலகின் புனிதமான இடம் ஒன்று தாயின் கருவறை. 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் உலகின் புனிதமான இடம் ஒன்று தாயின் கருவறை. அதுபோல் ஜெகதீஷ் அவர்கள் என் மகளுக்காகவும் மகதீஸ்வரனுக்காகவும் அற்புதமான கவிதை வரிகளில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவருக்கு என் நெஞ்சம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் திருச்சி லால்குடி வெங்கடேசன் ஐயா மற்றும் நேயர் சொந்தங்கள் மற்றும் தொலைபேசியில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உரையாடிய அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துள்ளார். பிரியா வீரமணி ஐயா அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. மற்றும் உறவுகள் பிறந்தநாள் வாழ்த்து சொல்வது நான் என்றென்றும் அவர்களை வாழ்த்தி கொண்டே இருக்கலாம் போல் தோன்றுகிறது. மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சியும் தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா. மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் சபரி வானொலி இயக்குனர் கீதேசன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். நன்றி, நன்றி ஐயா, உங்களுக்கும் நன்றி. மற்றும் திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்கள் இணைந்துள்ளார்கள். இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் நதியா செல்லத்துக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து மடலுடன். நதியா செல்லத்துக்கு 17ஆம் ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 17 வயசு, ஆம், இதை கொஞ்சம் அமைதியாக கூறுகிறேன் நேர் சொந்தங்களே. 17 வயசு, கனவுகள் நிறைந்த வயசு, கனவுகள் நிறைந்த வயசு. அன்பு செல்லம் நதியாவுக்கு 17ஆம் நாள் வாழ்த்துக்கள் கண்ணே. அன்பு செல்லம் நதியாவுக்கு 17ஆம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கண்ணே. நதி போல உன் வாழ்க்கை என்றும் தெளிவாக அழகாக ஓடிக்கொண்டே இருக்கட்டும். நதி போல உன் வாழ்க்கை என்றும் தெளிவாக அழகாக ஓடிக்கொண்டே இருக்கட்டும். நீ நினைக்கும் கனவுகள் எல்லாம் நிறைவேறட்டும், நீ நினைக்கும் கனவுகள் எல்லாம் நிறைவேறட்டும். நன்றாக படித்து பெரிய ஆளாக வர வேண்டும் என்றும் 17ஆம் பிறந்தநாள் பருவத்தின் அழகான வயதில் அடியெடுத்து வைக்கும் நதியாவுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் அம்மா அப்பாவுக்கு பெருமை சேர்க்கும் மகளாக வாழ இறைவனை வேண்டுகிறேன். அம்மா அப்பாவுக்கு பெருமை சேர்க்கும் மகளாக வாழ இறைவனை வேண்டுகிறேன். 17 வயது பூவின் வயது, உன் சிரிப்புதான் உங்கள் வீட்டின் மழை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நதியா செல்லம், வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் என்றும். மற்றும் இதே நான் நன்னாளில் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பு செல்லம் மகதீஸ்வரன் அவர்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் தெரிவித்து இனிப்புகளையும் வழங்கியுள்ளார். வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் என்று ஒரு பாடலுடன் இணைந்துள்ளார். உயிரே உனக்காக என்ற திரைப்படத்திலிருந்து பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க என்ற இந்த பாடலை, நதியா பாடலை இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் நதியாவுக்கும் பரிசு பாடல். நதியா பாடலை நதியாவுக்காக பரிசாக தந்திருக்கிறார் திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்கள், அவர்களுக்கு இதயம் கணித நன்றிகள். ராமபுரம் மனுஷா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். மற்றும் இன்று பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இரு குழந்தைகளுக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துக்கொண்டு, குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் இரு செல்லத்தையும் பாராட்டி ஒரு பாடல் தேர்வு செய்திருந்தார். இதோ, தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கும் ஒரு பாட்டு.

0: nunca dei parte.
1: அழகான ஒரு பாட்டு ஒலிச்சென்றது. தம்பிக்கும் தங்கைக்கும் இருவருக்குமாக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பாடலை விரும்பிய வாழ்த்து விரும்பிய அந்த சொந்தம் குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சாத நன்றிகள் ஐயா. நன்றி, நன்றியை தெரிவித்து கொண்டு தேன்மொழி முருகன் அவர்கள் தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு.

0: தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு, அருமையான தலைவர் பாடல், பிறந்தநாள் வாழ்த்து பாடல் தேர்வு செய்த சகோதரருக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள், நெஞ்சார்ந்த நன்றிகள். மற்றும் பாடலை ரசிக்கிறேன், மிக்க மகிழ்ச்சி என்றும் தெரிவித்துள்ளார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் பாடலை வழங்கியதற்கு நன்றியும், பாடல் சூப்பரும் என்றும் அருமை என்றும் பாராட்டினார். நன்றி ஐயா, நன்றி. ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள் தம்பிக்கு ஒரு பாட்டு, தங்கைக்கு ஒரு பாட்டு, பாடல் மிகவும் அருமை என்றும் பாராட்டினார்கள். பாராட்டிய நெஞ்சங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு, திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்கள் நதியா அவர்களுக்காக பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க, உயிரே உனக்காக திரைப்படத்திலிருந்து, இதோ அவர்கள் விருப்பத்திற்காக வருவதற்கு முன்
1: வியாழக்கிழமை இந்நன்னாளில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி தம்பதியினரின் மூத்த மகள் நதியா தம் 17 ஆண்டு பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சவல சௌபாக்கியங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூடி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா வீரமணி, அம்மா பிரியா, தாத்தா ராஜ், பாட்டி சுலோச்சனா, தாத்தா பரசுராமன், பாட்டி வள்ளி, தாய் மாமன் பிரகாஷ், அத்தை பூங்கொடி, மாமன் மகள் ஸ்ரேயா, அச்சுதா, தியா மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர். வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன்.
2: அன்புடையீர் வணக்கம். இன்று 27/8/2026 வியாழக்கிழமை. இந்நன்னாளில் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபா அவர்களின் தம்பி மகன் மகதீஸ்வரன் தம் 5 ஆண்டு பிறந்த நாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா கிருஷ்ணகுமார், அம்மா திவ்யா, பெரியம்மா தமிழரசி, பெரியப்பா செந்தில்ராஜ், சித்தப்பா அசோக்குமார், சித்தி மதி, அத்தை தீபா, மாமா செல்வகுமார், பாட்டி செல்வி, பாட்டி தேன்மொழி, தாத்தா முருகன், அத்தான் கிருஷ்ணராஜ், நரேன், அக்கா கிருத்திகா, அண்ணன் மௌனீஸ்வரன், தங்கை மகி இவர்களுடன் இணைந்து சபரி ஓனொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.
0: ஆம், இவர்களுடன் இணைந்து அவருடைய தம்பி இஷாந்த் அவர்களும் தன் அண்ணனை வாழ்த்துகிறார். வாழ்த்து தெரிவித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இதோ பன்னீரில் நனைந்த பூக்கள்

அழகான அருமையான ஒரு பாடல், உயிரே உனக்காக திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், ஆம் வாழ்த்தி மகிழ்ந்த அந்த அன்பு சொந்தம், திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்களின் விருப்பத்தில் தான் பாடல் ஒளிச்சென்றது. அட்டகாசமான பாடல். இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் நதியா அவர்களுக்காக நதியா நடித்த படத்திலிருந்து ஒரு பாடல், குழுவிலடைந்து பதிவிட்ட அன்பு சொந்தம் ஒன்று. நம் சபரி வானொலியில் புதிதாக ஒரு நேயர் சொந்தம் இணைந்திருக்கிறது. ரமேஷ் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர் ஊர் பெயர் சொல்லுங்கள் ஐயா, மன்னிக்கவும் எனக்கு தெரியவில்லை. சபரி வானொலியில் இணைந்த பிரியா பிரியா வீரமணி ஐயா அவருக்கு, அண்ணாவிற்கு நன்றி தெரிவித்துள்ளார் ரமேஷ் ஐயா அவர்கள். நன்றி பிரியா வீரமணி ஐயா அவர்கள், மிக்க நன்றிகள் சகோ. வாருங்கள், சபரி வானொலி உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்று வரவேற்பு கொடுத்துள்ளார். நிச்சயமாக வாருங்கள் ஐயா, வாருங்கள். உங்களை வருக வருக என இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறோம். சபரி வானொலி சொந்தங்கள் சார்பாக அனைவரும் இணைந்து உங்களை வரவேற்கிறோம். வீரமணி ஐயாவர்கள், உயிரே உனக்காக படத்தை பார்த்துவிட்டு தான் என் மகளுக்கு நதியா என்று பெயர் வைத்தேன். இந்த பாடலின் நினைவு என்றும் மறக்காது, அற்புதமாக ஒலிக்கிறது, அழகான பாடல். நன்றி ஐயா, நன்றி ரமேஷ் ஐயா அவர்கள். ஆஹா, ஈரோடு மாவட்டம் சாவக்கட்டுப்பாளையம் என்ற பகுதியிலிருந்து ரமேஷ் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள் ஐயா, இணைந்தமைக்கு நெஞ்சாத நன்றிகள். நதியா அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சாவக்கட்டுப்பாளையம் ரமேஷ் ஐயா அவர்கள், உங்களுக்கும் என் இதயம் கனிந்த நன்றிகள் ஐயா. வாழ்த்திய உள்ளத்திற்கு நெஞ்சாத நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு, இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் மகதீஸ்வரன் நதியா ஐயர்களை வாழ்த்தி மேலும் ஒரு பாடல், நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் என்று ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். இது அவருடைய விருப்பத்தில் இந்த பாடல்.

மறுபடியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள். மறுபடியும் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் என்று ஒலித்தென்றது. அவருக்கு இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பகிரியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தம் ஈரோடு மாவட்டம் சாவக்கட்டுப்பாளையம் ரமேஷ் ஐயா அவர்கள் நன்றி ஐயா என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி, இணைந்தமைக்கு நன்றி ஐயா. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் ஐயா அவர்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் நதியா அவர்களை வாழ்த்தி உங்கள் மகளுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன், எப்பொழுதும் புன்னகையுடன் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் ஐயா அவர்கள். நெஞ்சார்ந்த நன்றி ஐயா, வணங்குகிறோம், மகிழ்ச்சி, நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் பல. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி தெரிவித்துள்ளார். நன்றி நன்றி. ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயாவர்கள் ஒரு நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய தகவல். அன்பான உறவுகளை உங்கள் பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க குறைந்த கட்டணத்தில் சபரி இணையதள வானொலி விளம்பரம் கொடுக்க இன்று முதல் அழைக்கிறது. மற்றும் தொழில் சார்ந்த விளம்பரங்களும் வரவேற்கப்படுகிறது. உங்கள் தொழில் மென்மேலும் வளர விளம்பரம் கொடுக்க சபரி இணையதள வானொலியை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8270333491 என்ற எண்ணிற்கும் 9944006940 இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு அழைக்கலாம். உங்கள் விளம்பரங்களை வரவேற்க அன்புடன் அழைக்கிறது சபரி வானொலி என்று ஒரு அழகான ஒரு விளம்பர தகவலை தந்துள்ளார் பிரியா வீரமணி ஐயாவர்கள். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் இரு செல்வங்களுக்கும் வாழ்த்தி ஒரு பாடல். தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களின் விருப்பத்திற்காக இதோ

0: பிள்ளைக்காக அருமையான ஒரு பாடலை தேர்வு செய்திருந்தார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படைவீடு பிரியா வீரமணி ஐயா அவர்களும், அதே பாடலை தென்காசி மாவட்டம் சொலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களும் இருவரும் பிள்ளைக்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. சிறப்பான ஒரு பாடல், நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பாடல் தேர்வு, அருமை. குழுவில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், பிரியா வீரமணி ஐயா அவர்கள், மழையின் மொழிதனில் அழகிய தமிழ் படித்தேன். இந்த பாடலை நான் காலையிலே ஒலிபரப்பு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். இருவருக்காகவும் நான் காலையில் தேர்வு செய்த பாடல் ஒலிபரப்பு செய்த கீதரேசன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சம் கடிந்த நன்றிகள் தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா, நன்றி. ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள், எங்கள் குழந்தைக்கு வாழ்த்துக்கள் சொல்லிய சபரி சொந்தங்களுக்கு வாழ்த்து மடலை அழகாக ஒழிக்கச் செய்து வாழ்த்துக்களை அள்ளித்தந்த இயக்குனர் கீதம் நேசிக்கும் கீதரேசன் ஐயா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். பல நன்றிகள் ஐயா என்று நன்றி தெரிவித்துள்ளார். உங்களுக்குத்தான் நன்றி, எங்களுக்கு அள்ளித்தந்துள்ளீர்கள். அருமையான பாடல் தேர்வு செய்த வீரமணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள் ஐயா என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தென்மொழி முருகன் அவர்கள், வேலை காரணமாக 10 நிமிடம் இடைவேளை என்று ஒரு பதிவு. வீரமணி ஐயா அவர்கள், எனது விருப்ப பாடலை ஒளிபரப்பு செய்தமைக்கு நன்றிகள் ஐயா என்று நன்றி தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா, நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், நான் விரும்பிய பிறந்தநாள் வாழ்த்து பாடலை வழங்கிய இயக்குனர் அவருக்கு நன்றி, நன்றி. இனிமையான பாடல், 2 செல்வங்களும் பட்டம் பதவியில் வாங்க வேண்டும், எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டுகிறேன், வாழ்க வளமுடன் என்று சிறப்பான பாடல், அருமை என்று பாராட்டினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வருவதற்கு முன்,
1: அன்புடையீர் வணக்கம். இன்று 27/8/2026 வியாழக்கிழமை. இந்நன்னாளில் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபா அவர்களின் தம்பி மகன் மகதீஸ்வரன் தம் 5ஆம் ஆண்டு பிறந்த நாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள், அப்பா கிருஷ்ணகுமார், அம்மா திவ்யா, பெரியம்மா தமிழரசி, பெரியப்பா செந்தில்ராஜ், சித்தப்பா அசோக்குமார், சித்தி மதி, அத்தை தீபா, மாமா செல்வகுமார், பாட்டி செல்வி, பாட்டி தேன்மொழி, தாத்தா முருகன், அத்தான் கிருஷ்ணராஜ், நரேன், அக்கா கிருத்திகா, அண்ணன் மௌனீஸ்வரன், தங்கை மகி, இவர்களுடன் இணைந்து சபரி ஓனொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.
2: இன்று 27/8/2026 வியாழக்கிழமை. இந்நன்னாளில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி தம்பதியினரின் மூத்த மகள் நதியா தம் 17ஆம் ஆண்டு பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சவள சௌபாக்கியங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூடி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள், அப்பா வீரமணி, அம்மா பிரியா, தாத்தா ராஜ், பாட்டி சுலோச்சனா, தாத்தா பரசுராமன், பாட்டி வள்ளி, தாய் மாமன் பிரகாஷ், அத்தை பூங்கொடி, மாமன் மகள் ஸ்ரேயா, அச்சுதா, தியா மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர். வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன்.
0: இப்பொழுது ஒழித்த பிறந்தநாள் வாழ்த்து மடலை எமக்கு தந்த அந்த அன்புள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதோ நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக ஒரு அழகான வாழ்த்து பாடல். இந்த வாழ்த்து பாடல் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் தாத்தா பாட்டி இவர்கள் இணைந்து வாழ்த்துவது. இந்த பாடல் கேட்டு வாழ்த்துங்கள் நேர் சொந்தங்களே.

அழகான ஒரு வாழ்த்து பாடல் ஒளிச்சென்றது. வாட்ச்மேன் வடிவேலு என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளிச்சென்றது. பாடலை கேட்டு வாழ்த்திய அன்பு சொந்தங்கள், தேன்மொழி முருகன் அவர்கள் இன்றைய நட்சத்திரங்கள் வாழ்த்துக்களும் அருமையான கவிதைகளும் இனிமையான வாழ்த்து பாடல்களும் அனைத்தையும் ஒன்றாக தொகுத்து தன் வசீகர குரலால் வாழ்த்தி நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய இயக்குனர் ஐயா கீதநேசன் அவர்களுக்கு நன்றிகள் பல ஆயிரம் என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள் சொலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள். நன்றியுடன் சந்திரனும் சூரியனும் பிறந்தநாள் வாழ்த்து பாடல் அருமை பாடலை தேர்வு செய்த அன்புள்ளத்திற்கு நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகளுடன் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரநகர் ராமகிருஷ்ணாபேட்டை பகிர்ந்து பிரகாஷ் ஐயா அவர்கள் விருப்பத்தில் ஒரு வாழ்த்து பாடல், சந்தனக்காற்று என்ற திரைப்படத்திலிருந்து சந்தனக்காற்றில் சுந்தரப்பூக்கள் வாழ்த்து சொல்கிறது.

சந்தன காற்றில் சுந்தர பூக்கள் அழகாக ஆடியது நாட்டியம் சிறப்பான ஒரு பாடல். சந்தன காற்று திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வெளிச்சந்தது விரும்பிய நேர் சொந்தம் ஆம் வாழ்த்து மகிழ்ந்த அந்த சொந்தம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரநகர் ராமகிருஷ்ணாபேட்டை பகுதியிலிருந்து பிரகாஷ் ஐயாவில் விருப்ப பாடலாக வாழ்த்து பாடலாக அந்த பாடல் வெளிச்சென்றது. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு குழலில் விழுந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் சந்திரனும் சூரியனும் பிறந்தநாள் பாடல் மிகவும் அருமை பாடல்களை தேர்வு செய்த உள்ளத்துக்கு நன்றிகள் பல தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் ஒழித்த பாடல் சிறப்பான பாடல் அருமை இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. பிரகாஷ் ஐயாவர்கள் நன்றி ஐயா பாடலை வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி உங்களுக்கு தான் ஐயா நன்றி. அழகான ஒரு வாழ்த்து பாடல் நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபி அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். இன்று போல் என்றும் வாழ்க மகிழ்ச்சி நன்றியுடன் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்களும் வாழ்த்துகிறார்கள். நன்றி. வாழ்க வளமுடன் மற்றும் நலமுடன் வாழ இனிப்புகள் வழங்கி வாழ்த்துகிறார்கள். வாழ்த்திய உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் மகதீஸ்வரன் ஆம் 5 வயதில் நிறைவு செய்து 6ம் வயதில் அடியெடுத்து வைக்கிறார் என்று நினைக்கிறேன். இது அவருக்காக ஒரு பாடல். அந்த ராஜாதிராஜன் அப்பா கிருஷ்ணகுமார் அம்மா திவ்யா கிருஷ்ணகுமார் திவ்யா அவர்களின் செல்ல மகன் மகதீஸ்வரன் அவர்களுக்காக

அழகான ஒரு வாழ்த்து பாடல் ஒழிக்கிறது. நேர் சொந்தங்களே, குழல் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தம், தேன்மொழி முருகனார்கள் அடடா அருமையான பாடல், பிறந்தநாள் வாழ்த்து பாடல், சிறப்பு, அரிதான பாடல், இனிமை என்று பாராட்டினார்கள். நன்றியை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக தர்மத்தின் தலைவன் என்ற திரைப்படத்திலிருந்து தென்மதுரை வைகை நதி. இந்த பாடல் சகோதர பாசத்தை முன்னிறுத்தி அழகான ஒரு பாடல். இதோ

0: தென்மதுரை வைகை நதி என்று அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பாச பிணைப்பில் அந்த பாடல் ஒளிச்சென்றது. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்களின் விருப்பத்தில் அந்த பாடல் ஒளிச்சென்றது. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் பல என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. மற்றும் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் பாடல் மிகவும் அருமை என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்து அருமையான பாடல் என்று பாராட்டினார்கள். மற்றும் பாடலை கைத்தட்டி பாராட்டினார்கள் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள். அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு
1: இன்று 27/8/2026 வியாழக்கிழமை இந்நன்னாளில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிப்படவேடு பிரியா வீரமணி தம்பதியினரின் மூத்த மகள் நதியா தம் 17ஆம் ஆண்டு பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சவள சௌபாக்கியங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூடி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா வீரமணி, அம்மா பிரியா, தாத்தா ராஜ், பாட்டி சுலோச்சனா, தாத்தா பரசுராமன், பாட்டி வள்ளி, தாய் மாமன் பிரகாஷ், அத்தை பூங்கொடி, மாமன் மகள் ஸ்ரேயா, அச்சுதா, தியா மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர். வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன்.
2: அன்புடையீர் வணக்கம். இன்று 27/8/2026 வியாழக்கிழமை இந்நன்னாளில் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபா அவர்களின் தம்பி மகன் மகதீஸ்வரன் தம் 5ஆம் ஆண்டு பிறந்த நாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா கிருஷ்ணகுமார், அம்மா திவ்யா, பெரியம்மா தமிழரசி, பெரியப்பா செந்தில்ராஜ், சித்தப்பா அசோக்குமார், சித்தி மதி, அத்தை தீபா, மாமா செல்வகுமார், பாட்டி செல்வி, பாட்டி தேன்மொழி, தாத்தா முருகன், அத்தான் கிருஷ்ணராஜ், நரேன், அக்கா ரித்திகா, அண்ணன் மௌனீஸ்வரன், தங்கை மகி இவர்களுடன் இணைந்து சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

வாழ்த்திய உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, தனிப்பக்கத்தில் ஒரு நேர் சொந்தம், இன்றைய பிறந்தநாள் குழந்தைகளுக்காக எங்கள் விருப்பமான பாடல் சங்கர் குரு படத்திலிருந்து, சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும். இந்த பாடலை நேரம் இருந்தால் வழங்குங்கள் ஐயா என்று இயக்குனர் அவர்களே நதியா மற்றும் மகதீஸ்வரனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், என்று நலமுடன், வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தும் அன்பு உள்ளங்கள் காணாடு காத்தான் தனபால் சிவசங்கரி குடும்பத்தார் வாழ்த்தி மகிழ்கிறார்கள். வாழ்த்திய அந்த அன்பு உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தங்கள் பாதத்தில் பணிவிக்கிறோம். நன்றி ஐயா, வாழ்த்திய உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள், நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இது அவர் விரும்பிய சங்கர் குரு திரைப்படத்திலிருந்து சின்ன சின்ன பூவே.

ஒழித்த அந்த அழகான வாழ்த்து பாடல் சங்கர் குரு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழித்தது. விரும்பிய வாழ்த்தி மகிழ்ந்த அந்த அன்பு சொந்தம் காணாடு காத்தான் தனபால் ஐயாரின் விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல் ஒழித்தது. உடன் இணைந்து காணாடு காத்தான் தனபால் மற்றும் சிவசங்கரி குடும்பத்தார் அனைவரும் வாழ்த்தி மகிழ்ந்தனர். அந்த இரு செல்லங்களையும் நன்றி ஐயா, மற்றும் பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் ஐயா. பாடலை வழங்கியமைக்கு பிறந்தால் குழந்தைகளை எங்களின் வாழ்த்துக்கள் மூலம் வாழ்த்தியறிடுகிறோம் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. இரணில் ஜெகதீஷ் ஐயாவர்கள் ஒழித்த பாடல் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார். நன்றி ஐயா, அருமையான ஒரு பாடல் என்றும் வாழ்த்தியுள்ளார். நன்றி. தென்மொழி முருகன் அவர்கள் சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் இனிமையான பாடல் பிறந்தநாள் வாழ்த்து பாடலை தேர்வு செய்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். நன்றி நன்றி. காணாடு காத்தான் தனபால் ஐயாவர்களுக்கும் நன்றி. இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் நதியா மற்றும் மகதீஸ்வரன் அவர்களுக்கு இதாக பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நட்சத்திரங்கள் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக நதியா அவர்களை வாழ்த்தி மேலும் ஒரு பாடல். ஆம், தன் தந்தை பாடுவது போல் இந்த பாடல் அழகான ஒரு வாழ்த்து பாடல் கேட்டு மகிழ்வோம்.

ஒவ்வொரு தந்தையின் அர்த்தம் சொல்ல பிறந்த மகள். ஆம், இவள் மூத்த மகள் நதியா அவர்கள் அவர்களுக்காக அந்த அழகான பாடல் ஒலி சென்றது. சின்ன கண்ணம்மா என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. பகிரியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தம் தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல். மகள் பிறந்த நாளுக்காக தந்தை பாடும் பாடல் அருமை, பாடல் தேர்வு சிறப்பு என்று பாராட்டியுள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி. சென்ற பாடலுக்கு காணாடு காத்தான் தனபல் ஐயா அவர்களும் பிறந்தநாள் பாடல் வழங்கியமைக்கு பிறந்தநாள் குழந்தைகளை எங்களின் வாழ்த்துக்களின் மூலம் வாழ்த்தியதற்கும் நன்றி தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா, நன்றி, மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக இதோ மீண்டும் ஒரு நதியா அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்து பாடலும் மகதீஸ்வரன் அவர்கள் பாடலுக்குமாக இணைந்தார் போல்.

அழகான ஒரு பாடல் ஒலிச்சிட்டது. நூறாண்டு காலம் வாழ்க என் கண்மணி என்று குழுவில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தம் தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல், அருமையான பாடல், பாடல் இனிது நன்றி என்று பாராட்டினார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் மகதீஸ்வரன் அவர்களுக்காகவும் நதியா அவர்களுக்காகவும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து கவிதை

அழகான ஒரு வாழ்த்து மடல் வாழ்த்து கவிதை ஒலிச்சென்றது. இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் மகதீஸ்வரன் மற்றும் நதியா அவர்களை வாழ்த்தி அந்த அருமையான வாழ்த்து மடல் கேட்டோம். நேர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் இன்றைய நட்சத்திரங்கள் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நட்சத்திரங்கள் நிகழ்ச்சி அலங்கரிக்க மகதீஸ்வரன் மற்றும் நதியா அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்களே, நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக இவ்விருவர்களும் நம் நாட்டில் நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்று ஒரு பாடல்

நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்று அருமையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது தென்மொழி முருகன் அவர்கள். இன்றைய நட்சத்திரங்கள் பிறந்தநாள் கொண்டாடும் நதியா மகதீஸ்வரன் இவர்களை வாழ்த்தி அருமையான வாழ்த்துக்களும் இனிமையான பாடல்களையும் தொகுத்து வழங்கிய இயக்குநர் ஐயா அவருக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். சிறப்பான தலைவர் வாழ்த்து பாடல் அருமை என்றும், தலைவர் பாடல் மட்டுமா இப்பொழுது ஒரு தலைவி பாடலும் நதியா அவர்களுக்காக

சிறந்த இடம் தேடி நடந்த தென்றலே என்று அருமையான ஒரு பாடல் ஒலித்தது. தேன்மொழி முருகன் அவர்கள், நான் அந்த பாடல் நினைத்து கொண்டே இருந்தேன், சிறப்பாக வழங்கிவிட்டீர்கள், நன்றி ஐயா என்றும், பிறந்த இடம் தேடி நடந்த தென்றலே சிறப்பான பாடல், எல்ஆர் ஈஸ்வரியின் கம்பீரமான குரலில் பாடல் சிறப்பு, பாடல் தேர்வுக்கு நன்றி ஐயா என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் இன்றைய நட்சத்திரங்கள் நிகழ்ச்சியில் இன்று நதியா மகதீஸ்வரன் இவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பான பாடல்கள் வளம் வந்தது. கேட்டு ரசித்த அத்துணை நெஞ்சுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் மகதீஸ்வரன் அவர்களுக்காக ஒரு பாடல் இது நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக இருவருக்காகவும் இந்த பாடலை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு இதோ இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் நதியா மற்றும் மகதீஸ்வரன் இவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து பாடலாக இந்த பாடல்

0: பாட்டு மண்டப்பா
1: படையப்பா பாட்டெல்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு. அது இருக்கட்டும்.
2: ஒலிச்சென்ற அந்த பாடல் சிங்கனடை போட்டு சிகரத்தில் ஏறு என்று இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் நதியா மற்றும் மகதீஸ்வரன் அவர்கள் சிகரத்தில் ஏறும் வகையாக அந்த பாடலை தந்தோம். நேர் சந்தங்களை நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக ஆஹா இன்னொரு நேர் சொந்தம் ஒரு பாடல் வேண்டும் என்று இணைந்துள்ளது. நிச்சயம் வருகிறது ஐயா. ஒலித்த பாடலுக்கு நன்றி பாராட்டி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள் என் மகள் நதியா மற்றும் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் தம்பி மகன் மகதீஸ்வரன் இருவரின் பிறந்த நாளுக்காக வாழ்த்துக்களும் பாடல்களும் சபரி வானொலியில் அள்ளித்தந்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு உங்களுக்காக ஒரு கவிதை. யார் எனக்காகவா? இருக்கட்டும் ஐயா. சபரி வானொலி சொந்தங்கள் வான் தொடும் தூரம் வாழ்த்துவதற்கு வயதில்லை. வான் தொடும் தூரம் வாழ்த்துவதற்கு வயதில்லை. முகம் பார்க்காத நபர்கள் அன்பு காட்டும் அன்புக்கு தலைவணங்கி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். உங்கள் அன்பின் ஆழத்தை புரிந்து கொண்ட நான் ஒவ்வொரு மனிதன் வாழ்த்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் அன்பின் ஆழத்தை புரிந்து கொண்ட நான் ஒவ்வொரு மனிதன் வாழ்த்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சபரி வானொலியில் நீங்கள் பதியப்போகும் பாதை சத்தியமாய் என்று மறக்க மாட்டேன். ஐயையோ, சபரி வானொலியில் நீங்கள் பதித்து போகும் பாதை சத்தியமாய் என்று மறக்க மாட்டேன். அதுவே உங்களின் அன்பு பாதையாய் மாறும். சபரி வானொலி இயக்குனர் கீதனேசன் அவர்களுக்கு இரு செல்வங்களுக்காக இவ்வளவு நேரம் மிக மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய உங்களுக்கு என் மனம் கனிந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கொள்கிறேன். நீங்கள் இன்றும் என்றும் இளமையா இனிதாய் சபரி வானொலி என்றும் மலர்ந்திட உங்களுக்கு நன்றி சொல்லி வாழ்த்துகிறேன் ஐயா என்று நன்றி சொல்லியுள்ளார். உங்களுக்குத்தான் ஐயா நன்றி. உங்களால் தான் இந்த சிறப்பு. அனைத்து நேர் சொந்தங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்து பாடலை கேட்ட அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் ஒலித்த பாடல் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி. பாடல் இணைந்து நன்றி. மகிழும் அன்பும் நன்றியும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி நன்றி என்றும். வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் அன்பான இனிய மாலை வணக்கம். இன்று பிறந்தால் காணும் நதியா மற்றும் மகதீஸ்வரன் செல்வங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இனிதே வாழ இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நெஞ்சாத நன்றிகள் ஐயா. எங்கள் விருப்பத்தில் இவர்களின் பிறந்தநாள் பரிசு பாடலாக இந்த பாடலை வழங்குங்கள் ஐயா என்று ரகசியமாக இல்லை பகிரங்கமாக கேட்டுள்ளார். ரகசியம் திரைப்படத்திலிருந்து அம்மா நீ சந்திரன் என்ற ஒரு பாடல் அன்பு பிரேமா வேலூர் பகுதியிலிருந்து இது வருகிறது ஐயா. உங்கள் பாடல் வருவதற்கு முன்
3: இன்று 27/8/2026 வியாழக்கிழமை இந்நன்னாளில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி தம்பதியினரின் மூத்த மகள் நதியா தம் 17 பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சவள சௌபாக்கியங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூடி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா வீரமணி, அம்மா பிரியா, தாத்தா ராஜ், பாட்டி சுலோச்சனா, தாத்தா பரசுராமன், பாட்டி வள்ளி, தாய் மாமன் பிரகாஷ், அத்தை பூங்கொடி, மாமன் மகள் ஸ்ரேயா, அச்சுதா, தியா மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர். வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன்.
2: ஒலித்த வாழ்த்து பாடலுக்கு குரல் தந்த அந்த அன்பு நெஞ்சம் வாழ்க வளர்க நன்றி.

மொழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள். அப்பா கிருஷ்ணகுமார், அம்மா திவ்யா, பெரியம்மா தமிழரசி, பெரியப்பா செந்தில்ராஜ், சித்தப்பா அசோக்குமார், சித்தி மதி, அத்தை தீபா, மாமா செல்வகுமார், பாட்டி செல்வி, பாட்டி தேன்மொழி, தாத்தா முருகன், அத்தான் கிருஷ்ணராஜ், நரேன், அக்கா கிருத்திகா, அண்ணன் மௌனீஸ்வரன், தங்கை மகி. இவர்களுடன் இணைந்து சபரி ஓரொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர். வாழ்த்திய உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதோ அன்பு பிரேமா வேலூர் அவர்களின் விருப்பத்தில் ரகசியம் திரைப்படத்திலிருந்து அம்மா நீ சந்திரன் பாடல்.

அட்டகாசமான ஒரு பாடல். அம்மானி சந்திரன், அப்பானி சூரியன் என்று இதுவரை ரகசியமாக இருந்த அந்த பாடல் இன்று வெளியில் வந்துவிட்டது. நிச்சயமாக ஐயா, நான் கேட்டிராத பாடல் இந்த பாடல். உங்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த பாடலை வேலூர் அன்பு பிரேமா அவர்களின் விருப்பத்தில் பாடல் ஒலிச்சென்றது. இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் இரு மழலை செல்வங்களுக்காக அந்த பாடல். அன்பு ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அன்பு ஐயா அவர்கள், அம்மானி சந்திரன் நாங்கள் விரும்பி கேட்ட பாடலை மிகச்சிறப்பாக தொகுத்து வழங்கிய இயக்குனர் ஐயா அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். உங்களுக்கும் நன்றி ஐயா, சிறப்பான ஒரு பாடல் தேர்வு. நன்றி. பிரியா வீரமணி ஐயா அவர்கள், ரகசியமாக எவ்வளவு நாட்கள் இந்த பாடலை மனதில் வைத்திருந்தாரோ தெரியவில்லை, ஆனால் பிறந்த நாளுக்காக அம்மா என்றால் சந்திரன், அப்பா என்றால் சூரியன் அழகான பாடலை பிறந்த நாளுக்காக தேர்வு செய்து சபரி வானொலியில் பதிவிட்ட வேலூர் அன்பு பிரேமா அவர்களுக்கு என் நெஞ்சம் கனிந்த நன்றிகள் அன்பு என்று நன்றி தெரிவித்துள்ளார். நன்றி, நன்றி. நிச்சயமாக நானும் இதுவரை கேட்டிராத பாடல் ஐயா, சிறப்பான ஒரு பாடலை இன்று ஒளிபரப்பிய செய்தமைக்கு அன்பு ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை அன்பு ஐயா அவர்களும் மிக்க நன்றிகள் கவிமணி ஆர்ஜே வீரமணி ஐயா அவர்களே என்று அவருக்கும் ஒரு நன்றி தெரிவித்துள்ளார். இதுவரை சபரி வானொலி வழங்கிய இன்றைய நட்சத்திரங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரங்களாக நதியா மற்றும் மகதீஸ்வரன் அவர்கள் அழகாக பிரகாசித்தார்கள். அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று பாடல்கள் வலம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கும் இன்று இருவர்களையும் வாழ்த்திய அன்பு உள்ளங்கள் அத்தனை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குனர் சபரிநேசன் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி தெரிவிக்கும் வேளையில் இன்று இரவு 7 மணி அளவில் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியும், 10 மணி அளவில் இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சியும் வலம் வர காத்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் இணைந்தே இருங்கள், பாடல்களை கேட்டுக்கொண்டே இருங்கள், வாழ்த்திக்கொண்டே இருங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டே இருங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பிற்பக் மாலை வணக்கம். நிலையத்தின் நேரம் மாலை 7:04. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் நண்பர் அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை கைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270333491. மீண்டும் 8270333491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். நேயர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா. வணக்கம். நலமாக அமைதியாக இருக்க வேண்டும். பார்த்துக்கொள்ளுங்கள் ஐயா,
1: நம்மளுக்கு தானே ஐயா. படம் வானமே இல்லை, மணிதா
0: வானமே எல்லை என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல். ஈரோடு மாவட்டம் தொட்டாமலையும் கோக்கிலா பழனிசாமி ஐயாரின் விருப்பத்திற்காக

0: அட்டகாசமான ஒரு பாடல் ஒழிச்சென்றது. வானமே எல்லை என்ற திரைப்படத்திலிருந்து ஓ மனிதா என்று அழகான சிறப்பை அருமை இதுவரை கேட்டிராத பாடலில் நான் விரும்பிய நேர் சொந்தம். ஈரோடு மாவட்டம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி ஐயர் நிருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒழிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வருவதற்கு முன் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் நதியா மகதீஸ்வரன் அவர்களை வாழ்த்தி ஒரு வாழ்த்து மடல். அன்புடையீர் வணக்கம். இன்று 27/8/2026 வியாழக்கிழமை. இந்நன்னாளில் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபா அவர்களின் தம்பி மகன் மகதீஸ்வரன் தம் 5வது பிறந்த நாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா கிருஷ்ணகுமார், அம்மா திவ்யா, பெரியம்மா தமிழரசி, பெரியப்பா செந்தில்ராஜ், சித்தப்பா அசோக்குமார், சித்தி மதி, அத்தை தீபா, மாமா செல்வகுமார், பாட்டி செல்வி, பாட்டி தேன்மொழி, தாத்தா முருகன், அத்தான் கிருஷ்ணராஜ், நரேன், அக்கா ரித்திகா, அண்ணன் மௌனீஸ்வரன், தங்கை மகி இவர்களுடன் இணைந்து சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.
1: இன்று 27/8/2026 வியாழக்கிழமை இந்நன்னாளில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிப்படவேடு பிரியா வீரமணி தம்பதியினரின் மூத்த மகள் நதியா தம் 17வது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சவள சௌபாக்கியங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூடி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா வீரமணி, அம்மா பிரியா, தாத்தா ராஜ், பாட்டி சுலோச்சனா, தாத்தா பரசுராமன், பாட்டி வள்ளி, தாய் மாமன் பிரகாஷ், அத்தை பூங்கொடி, மாமன் மகள் ஸ்ரேயா அச்சுதா, தியா மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர். வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன்.

0: நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், கரூர் தங்கனாயிலிருந்து சேகர் பேசுறேங்க.
0: வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி ஐயா இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: ஓராயிரம் திருவாசகம் உன்னோடு உறவாடுவேன் என்ற பாட்டு.
0: என்ன படம் ஐயா இது? கூறுகிறேன் ஐயா, கரூர் தங்கநகர் சேகர் ஐயாவின் விருப்பத்திற்காக ஓர் ஆயிரம் திருவாசகம் என்ற ஒரு அருமையான பாடலை தேர்வு செய்துள்ளார். இது அவர்கள் விருப்பத்தில் பாடல் கேட்டு மகிழ்வோம்.

ஒளிச்சென்ற அந்த பாடல் திருப்பங்கள் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் கரூர் தங்கநகர் சேகர் ஐயர் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள் யார் என்கிறது அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம் வணக்கம் வாருங்கள். மற்ற மகிழ்ச்சி இணையப்பெருந்திற்கு நன்றி கூறுங்கள். உங்கள் விருப்ப பாடல் கூறுங்கள். உங்கள் பாடல் கூறுங்கள். பூமழை பொழியுது என்ற படத்திலிருந்து ஏ பூங்கொடி, அழகான ஒரு பாடல் என்று நினைக்கிறேன். நான் இதுவரை கேட்டதில்லை, இப்போது கேட்டு மகிழ்வோம். நன்றி. இன்றுதான் கேட்கப் போகிறேன், இதோ கேட்டு மகிழ்வோம். நெல்லை மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் விருப்பத்தில் பூமழை பொழியுது என்ற திரைப்படத்திலிருந்து இதோ

0: இனிமையான இதமான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. பூமழை பொழியுது என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் நெல்லை மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நெஞ்சார்ந்த நன்றிகள். சபரி வடலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைந்து குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் சபரி இணையதள வானொலியில் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா எனும் சிறப்பான நிகழ்ச்சி சிறப்பித்து சிறப்புக்கு சிறப்புகள் பல சேர்த்து உறவுகள் இணைப்பில் கேட்ட பாடலை மகிழ்ச்சியோடு கொடுத்து மகிழ்த்து நிகழ்ச்சி அழகுபடுத்தி பாடல்களை எல்லாம் இளம் தென்றல் காற்றாய் இன்னிசை மழையாய் தேன் சுவையாய் தித்திப்பாய் திகட்டாத தேனமுதாய் இதயத்தை திருடும் இதமான இசையாய் நிகழ்ச்சியை மெருகேற்றி உறவுகளோடு கலந்து உறவுகளின் பாடல்களை எல்லாம் நந்தவனத்து பூக்களின் மனமாய் புகழ்மனம் பரப்பும் அன்பு அறிவிப்பாளர் சிந்தனை சிற்பி கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். தங்கள் பணி தொடரட்டும் நிகழ்ச்சி ஜொலித்து கொண்டே இருக்கிறது வெல்லட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் அமெரிக்காவிலிருந்து விஜய் அரசுமார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் ஓர் ஆயிரம் திருவாசகம் முன்னோடு நான் பேசுவேன் சிறப்பான பாடல் அரிதான பாடல் தேர்வு அருமை என்று பாராட்டுள்ளார்கள். நன்றி. ஈரோடு மாவட்டம் தொட்டாமலையும் கோகிலா பழனிசாமி ஐயார்கள் வையகத்தில் வான்புகழ் போற்றும் பெண்ணின் ஜனனம் பெண்ணின் பெருமையை காத்த தருணம் இறைவன் தந்த தைரியம் இன்றியமையாதது மரணத்தை எவ்வழியிலும் வெல்லலாம் என ஒரு சக்தி அது பெண்மை எனும் சக்தி அந்த சக்தி பெற்ற மகள் நதியா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் என்றும் எல்லோரும் நல்வழி திறந்து நல்லோர்கள் போற்றும் மலர்கள் தூவி வாழ்த்த தெரிவித்த ஈசன் அருள் பெற்ற இனிதே வாழ்க வாழ்க வாழ்க வாழ்த்துபவர் கோகிலா பழனிசாமி தொட்டாமலையம் சத்தியமங்கலம் பகுதியிலிருந்து இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் நதியா மற்றும் மகதீஸ்வரன் இவர்களை வாழ்த்தி சென்றுள்ளார். அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள் ஐயா. நன்றி. ராமபுரம் மனுஷியார்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா. கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கநல்லி கோயில் கொட்டாய் தி கனகராஜ் ஐயா அவர்கள் நமது சபரி வானொலியில் இரவு 7 மணி முதல் நிகழ்ச்சி இனிதே ஆரம்பம் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற இந்த நிகழ்ச்சியை வழங்க வரும் கீதம் நேசிக்கும் கீதநேசன் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கங்கள் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சிக்கு தங்களை வருக வருக என உங்களை வரவேற்கிறோம் என்று வரவேற்றுள்ளார். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வருவதற்கு முன்
1: இன்று 27/8/2026

அழகாக ஒளிச்சென்றது. அழகான ஒரு வாழ்த்து மடல் வழங்கிய அந்த உள்ளத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சியில் இணையம் நேர்ந்தோம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி எனக்கு நமக்கு நன்றி கூறுங்கள் ஐயா. உங்கள் விருப்ப பாடல் துடிக்கின்ற காதல். சிறப்பையா, அருமையான ஒரு பாடல். சிறப்பையா, கேட்டு மகிழ்வோம். நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரா நகர் ராமகிருஷ்ணாபேட்டை பகிர்ந்து பிரகாஷ் ஐயாவின் விருப்பத்தில் அழகான ஒரு பாடல், நேருக்கு நேர் திரைப்படத்தில் இருந்து.

0: அழகான ஒரு பாடல், அட்டகாசமான ஒரு பாடல். துடிக்கின்ற காதல் தும்மலை போன்றது எப்பவும் வரலாம் எவர் கண்டா, வந்துவிட்டது. அழகான பாடல், பாடல் மட்டுமல்ல காதலும்தான். வந்த நேயர் சொந்தம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரநகர் ராமகிருஷ்ணாபேட்டை பகிர்ந்து பிரகாஷ் ஐயா அவர்களுக்குத்தான் அந்த பாடல் வந்தது. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம்.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் நாரகுளம் புதூர். என்னுடைய பெயர் பாபு.
0: வணக்கம். வணக்கம். வாருங்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
1: உங்களிடம் பேசுதல் மிக்க மகிழ்ச்சி.
0: நன்றி. நன்றி. எப்படி இருக்கிறார்கள்?
1: சிகரம் திரைப்படத்திலிருந்து அன்புல பாடலை ஒளிபரப்பு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
0: சிகரம் திரைப்படத்திலிருந்து
1: அன்புள்ள அப்பா அப்பா.
0: அன்புள்ள அப்பா அப்பா, அழகான ஒரு பாடல்.
1: என்னுடைய தந்தையுடைய நினைவாக இந்த பாடலை ஒளிபரப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: நிச்சயமாக. சுற்றம் நட்பும் எப்படி இருக்கிறது?
1: அனைவரும் நலமா ஐயா.
0: மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. இதோ நீங்கள் கேட்ட பாடல் வருகிறது, கேட்டு மகிழ்வோம். உங்கள் தந்தைக்காக நன்றி. ராணிப்பேட்டை மாவட்டம் மேலப்பலம் புதூர் பாபு அவர்களின் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல், தன் தந்தைக்காக இந்த பாடல் சமர்ப்பணம்.

0: சோகமான சுகமான ஒரு பாடல் ஒலித்தன்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மேலவளம் புதூர் பாபு அவர்களின் விருப்பத்திற்காக அந்த பாடல், தந்தையின் இழப்பிற்காக அந்த பாடல் வளம் வந்தது. சபரிமலை வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: மாவட்டம் கும்பகோணம் வட்டம் தாராசுரம் கைலாசம்.
0: வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கிறீர்கள்? நானும் மகன் அல்ல ஐயா.
1: நானும் மகன் அல்ல
0: ஐயா.
1: படத்தில்
0: இருந்து
1: ஒரு கண்ணு
0: கில்மா பாடலா? கில்மா பாடலா? அதிரடி பாடலா? அதிரடி பாடல். சரிங்க சரிங்க. இல்லை இல்லை, கேட்டு எனக்கு தெரியாது ஐயா, கேட்டு தெரிந்து கொண்டேன்.
1: நன்றி
0: நன்றி. நான் மகான் அல்ல என்ற திரைப்படத்திலிருந்து அழகான பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயாருன்னு ஒரு பத்திற்காக உண்மையில ஒரு கண்ணு

0: அட்டகாசமான தொல்லலான ஒரு பாடல் ஒலிச்சிருந்தது. நான் மகாநல்ல என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தும் விரும்பிய நேர் சொந்தம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சிருந்தது. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள்.
1: திருவாரூர் மாவட்டம் பில்லூர் சதா கோதமன். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஆசிரியர் அவர்களுக்கு நலம் வணக்கம்.
1: மிக்க மகிழ்ச்சி ஐயா, உங்களுக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கம். வணக்கங்கள் ஐயா.
0: நன்றி நன்றி ஐயா, கூறுங்கள் உங்கள் பாடல்.
1: எனக்கு பாட்டு ஒண்ணு கேட்கட்டுமா? பாட்டு ஒண்ணு கேட்கட்டுமா? நிகழ்ச்சியில சொந்தங்கள் வாழ்க படத்துல இருந்து இலை விட்டு மலர் விட்டு பிற பாடல் கொடுங்க.
0: நிச்சயமாக கேட்டு மகிழ்வோம் ஐயா, நன்றி நன்றி.
1: அதாவது இந்த பாடல வந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: நிச்சயமாக ஐயா, நாங்களும் கேட்போம், அனைவரும் கேட்போம்.
1: இந்த நிகழ்ச்சி வந்து இந்த நிகழ்ச்சி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டும் பாடலாம் சூப்பர் சூப்பர் பாடலாம் கேட்கறாங்க. எல்லாருக்காகவும் அந்த பாடலை கொடுக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன்.
0: நிச்சயமாக நன்றி ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள்.
1: நன்றி, மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி.
0: திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பில்லூர் சதா கோதுமன் ஆசிரியர் ஐயா அவர்களின் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் இதோ, இலை விட்டு மலர் விட்டு என்ற பாடல் கேட்டு மகிழ்வோம் நேர் சொந்தங்களே.

0: அழகான ஒரு இனிமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பில்லூர் சதா கோதும் ஆசிரியர் ஐயா அவர்கள் அழகான ஒரு படத்திலிருந்து பாடல் தேர்வு செய்துள்ளார். சொந்தங்கள் வாழ்க, அந்த வாழ்த்திய நெஞ்சத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: வணக்கம் ஐயா, வாருங்கள், மற்ற மகிழ்ச்சி இணைப்பில் நமக்கு நன்றி. கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: மீலாது தினத்தை முன்னிட்டு பாவம் மன்னிப்பு என்ற திரைப்படத்தில் எல்லோரும் கொண்டாடுவோம் சிஎம்எஸ் மற்றும் நாகூர் ஈயமணிமா பாடிய பாடலில் அனைத்து நேய நெஞ்சுகளுக்காகவும் குறிப்பாக நிர்வாக இயக்குனர் நேசனுக்காகவும் சமர்ப்பணம்.
0: நிச்சயமாக நன்றி ஐயா, எமக்காகவும் இந்த பாடலை வழங்கியதற்கு நன்றி. நேற்று உங்கள் மிலாடி நபி திருவிழா சிறப்பாக நடந்தது ஐயா. அருமை ஐயா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இதோ நீங்கள் கேட்ட பாடல் கேட்டு மகிழ்வோம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் ஐயா விருப்பத்திற்காக எல்லோரும் கொண்டாடுவோம்.
2: அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்

அட்டகாசமான ஒரு பாடல், அற்புதமான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. தேசங்களே, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் ஐயார் விருப்பத்தில் அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வணக்கம், வாருங்கள் அம்மா, மகிழ்ச்சி இணைப்பில் மிக்க நன்றி கூறுங்கள். உங்கள் விருப்ப பாடல் அழகான உற்சாக பாடல், இதோ கேட்டு மகிழ்வோம். நன்றி. கரூர் வெங்கமேடு காந்தி நகர் சாந்தி அவர்களின் விருப்பத்திற்காக சட்டி சுட்டதடா.

பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க யானம் வந்ததடா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க யானம் வந்ததடா. பிறகு முன்

0: ஆலயமணி திரைப்படத்திலிருந்து ஒரு சோகப்பாடல், சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்ற ஒரு பாடல் ஒலித்தது. கரூர் வெங்கமேடு காந்தி நகர் சாந்தி அவர்கள் விருப்பத்திற்காக அருமையான ஒரு பாடல் தேர்வு. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, அவர்கள் யார், எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: முத்து பேசுறேங்க.
0: ஆ வணக்கம் ஐயா. வணக்கம், வாருங்கள் ஐயா.
1: பொண்ணு பிடிச்சிருக்கு படத்துலேருந்து எந்த பாட்டு வேணாலும் போடுங்க, நல்ல பாட்டம்.
0: பொண்ணு பிடிச்சிருக்கு
1: பாக்கி இந்த ராஜராஜா படம்.
0: ஆமாம், பாரதி ராஜா படம். பாண்டியன் நடித்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். இது வருகிறதையா உங்கள் பாடல். கரூர் வெங்கமேடு காந்தி நகர் ஒரு அழகான பாடல். வருவதற்கு முன், இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்களின் தம்பி மகன் மகதீஸ்வரன் அவர்களுக்கும், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்களின் மூத்த மகள் நதியா அவர்களின் பிறந்தநாளும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்.

0: அன்புடையீர் வணக்கம். இன்று 27/8/2026 வியாழக்கிழமை. இந்நன்னாளில் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபா அவர்களின் தம்பி மகன் மகதீஸ்வரன் தம் 5வது பிறந்த நாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா கிருஷ்ணகுமார், அம்மா திவ்யா, பெரியம்மா தமிழரசி, பெரியப்பா செந்தில்ராஜ், சித்தப்பா அசோக்குமார், சித்தி மதி, அத்தை தீபா, மாமா செல்வகுமார், பாட்டி செல்வி, பாட்டி தேன்மொழி, தாத்தா முருகன், அத்தான் கிருஷ்ணராஜ், நரேன், அக்கா கிருத்திகா, அண்ணன் மௌனீஸ்வரன், தங்கை மகி இவர்களுடன் இணைந்து சபரி ஓனொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.
1: இன்று 27/8/2026 வியாழக்கிழமையின் நன்னாளில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரிய வீரமணி தம்பதியினரின் மூத்த மகள் நதியா தனது 17வது பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். இவர் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூடி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா வீரமணி, அம்மா பிரியா, தங்கை ரம்யா, தம்பி விக்னேஷ், தாத்தா ராஜ், பாட்டி சுலோச்சனா, தாத்தா பரசுராமன், பாட்டி வள்ளி, சித்தப்பா முடிச்சூர் பாலு, சித்தி மலர்குடி, தங்கைகள் சுசித்ரா சாதனாஸ்ரீ, தாய் மாமன் பிரகாஷ், அத்தை பூங்கொடி, மாமன் மகள் ஸ்ரேயா, அச்சுதா, தியா மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர். வாழ்வு வளமுடன், என்றும் நலமுடன்.

0: ஒலிச்சென்ற அந்த அழகான ஒரு பாடல் கரூர் வெங்கமேடு தங்கநகர் முத்து ஐயார் விருப்பத்திற்காக அட்டகாசமான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. ஊருக்கு மேற்கால அந்த புறம் என்று பொண்ணு பிடிச்சிருக்கு என்ற திரைப்படத்திலிருந்து தான் அந்த பாடல். எனக்கும் பாடல் பிடிச்சிருக்கு ஐயா. அழகான ஒரு பாடல் உங்கள் தேர்வு, சிறப்பு. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்.
1: சேலம் மாவட்டம் மேச்சேரி ஸ்ரீராமணி ஒரு அறிவழகன்.
0: வணக்கம் ஐயா, வாருங்கள். மகிழ்ச்சி கூறுங்கள் ஐயா.
1: உங்களுக்கு சம்சாரம் அதே மின்சாரம் படத்துல இருந்து ஜானகி தேவி ராமணி தேவி இருவிழி வாசல் திறந்து வைத்தால் அந்த பாடம் கொடுங்க ஐயா.
0: இன்னும் நான்கு வரி பாடுங்கள் ஐயா, அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்.
1: அதுக்கு மேல எனக்கு தெரியல, தெரிஞ்ச நான் பாடிடுவேன்.
0: நீங்கள் பாடினால் நாங்கள் மயங்கி விடுவோம். அழகான பாடலை சேலம் மாவட்டம் மேச்சேரி ஸ்ரீராமணியூர் அறிவழகன் ஐயார் நிருப்பத்திற்காக

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஏதோ தடங்கள் ஏற்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொண்டேன். என்ன காரணம் என்று தெரியவில்லை. எனக்கு இங்கு சரியாக இருக்கிறது. ஆனால் சர்வர் பாடல் வளம் வருகிறதே என்று நேர் சொந்தங்கள் பதிவிட்டுள்ளார்கள். இப்பொழுது கேட்கிறதா ஐயா? கேட்கும் என்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக திருச்சி முத்தரசு நல்லூர் ஜான்சி அவர்களின் விருப்பத்திற்காக ஏற்கனவே கூறியிருந்தேன். அது கேட்டதா இல்லையா என்று தெரியவில்லை. ஜான்சி அவர்களின் விருப்பத்திற்காக இது வருகிறது. உங்கள் பாடல்

0: அழகான ஒரு உற்சாகமான பாடல் ஒலிச்சென்றது. பரமசிவன் என்ற படத்திலிருந்து நினைக்கிறேன், ஆசை தோசை அப்பள வடை என்று விரும்பிய நேர் சொந்தம். திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்கள் உற்பத்தியில் அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஐயா, காந்தி நகர் முத்து பேசுறேன்.

0: பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:26. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். இதோ நிகழ்ச்சியில் இணையும் நேசந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: சபரி வானொலிக்கும் நமது நிலை இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கத்தோடு. நிகழ்ச்சி நிறைவது கிருஷ்ணகிரி மாவட்டம் முருகநல்லி கோயில்புடை கனகராஜ் பேசுறேன்.
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக உள்ளேன், மகிழ்ச்சி கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறேன்.
0: நன்றி நன்றி ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள். மற்ற மகிழ்ச்சி கூறுங்கள் ஐயா, உங்களை விருப்ப பாடல்.
1: பாட்டு ஒன்று கேட்கட்டுமான நிகழ்ச்சியில என்னுடைய எனக்கு பிடித்த பாடல் பாத்தீங்களா, படம் தியாகி.
0: தியாகி,
1: தியாகி சிவாஜி நடிச்ச படம்.
0: ஆமாம் ஐயா.
1: அந்த படத்துல இருந்து தொட்டில் கட்டும் யோகம் வந்து தெய்வம் தந்தாச்சு நல்ல நேரம் நல்ல யோகம். இந்த பாடல் கொடுங்க ஐயா, அனைவரும் கேட்டு ரசிக்கலாம்.
0: கேட்டு மகிழ்வோம் ஐயா. எத்தனை தொட்டில் கட்டியிருக்கிறீர்கள் ஐயா? உங்களுக்கு யோகம் போதும். சரி, மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. போதும் என்ற மனமே பின் செய்ய மருந்து என்று சொல்வார்கள். மகிழ்ச்சி ஐயா, இது நீங்கள் கேட்ட பாடல். நீங்கள் பெரிய தியாகி ஐயா, நீங்களும் தியாகி ஐயா.
1: நன்றி.
0: கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கநல்லி கோயில் கொட்டாய் ஸ்ரீ கனகராஜ் ஐயா நூற்பத்திற்காக தியாகி திரைப்படத்திலிருந்து

0: இதமான இனிமையான ஒரு பாடல். தியாகி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது விரும்பிய நேர் சொந்தம். கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கநல்லி கோயில் கொட்டாய்த்தி கனகராஜ் ஐயார் நிருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்தது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பான ஒரு பாடல் ஐயா, கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி, நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா.
1: காந்தி நகர்ல முத்து பேசுறேன்.
0: முத்து ஐயா, வணக்கம். சொல்லுங்க ஐயா, உங்கள் பாடலை.
1: கருமேஷ் தருவாயன் படத்திலிருந்து காட்டுக்குள்ள காதல் கோயில.
0: அழகு, அழகான ஒரு பாடல் ஐயா, அட்டகாசமான பாடல். இதோ கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா. கரூர் வெங்கமேடு காந்தி நகர் முத்து ஐயா நிருப்பத்திற்காக கரிமேட்டு கருவாயன் திரைப்படத்திலிருந்து.

அட்டகாசமான ஒரு பாடல், அற்புதமான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. கரிமேட்டு கருவாயன் திரைப்படத்திலிருந்து. விரும்பிய நேர் சொந்தம், கரூர் வெங்கமேடு காந்தி நகர் முத்து ஐயாருன்னு உற்பத்தியில் தான் அந்த பாடல் ஒலிச்சென்றது. சிறப்பான ஒரு பாடல் ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:39. இந்த நேரத்தில் இணையும் ஒரு நேர் சொந்தம்

பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக 1000 ரூபாய் என்ற திரைப்படத்திலிருந்து நிலவுக்கும் நிழல் உண்டு என்ற இந்த பாடலை வழங்குங்கள் என்று ராமபுரம் பகுதியிலிருந்து அனுஷா அருள் விருப்பத்திற்காக.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கமுங்க, வணக்கம், வணக்கம், கேட்குதா?
1: ஹலோ,
0: வணக்கம், வணக்கம், வணக்கம், கேட்குதா?
1: கேக்குது, கேக்குது. தென்காசி மாவட்டம் சோலைசைட்ல இருந்து விஜய் அரசகுமார் பேசுறேன்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
1: கேக்குது.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, நன்றி, எப்படி இருக்கிறீர்கள்? எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கோம் ப்ரோ.
0: மகிழ்ச்சி,
1: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். அன்வி எப்படி இருக்கிறார்கள்?
1: எல்லாரும் நல்லா இருக்கோம்.
0: இங்க
1: நீங்க அங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். குறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: பட்டிக்காட்டு ராஜாக்கள் படம் பாடல் வந்து உன்னை நான் பார்த்தது பின்னிலா வேளையில்.
0: அழகான ஒரு பாடல், அழகாக பாடினீர்கள். யாரோ சிரிக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நீங்கள் பாடியதை கேட்டு, யாரது?
1: யாருமே இல்ல பக்கத்துல,
0: நீங்க மட்டுமே சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சிறப்பு.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி.
1: ஆமா,
0: அமெரிக்காவிலிருந்து விஜய் அரசகுமார் அவர்கள் விருப்பத்திற்காக இது

0: ஒளிச்சென்ற அந்த பாடல் அமெரிக்காவில் இருந்து விஜய் அரசுகுமார் அவர்கள் உருவத்திற்காக அழகான ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஐயா வணக்கம் ஐயா, கோவையிலிருந்து ரா சந்திரமோகன் ஐயா.
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்க.
0: மகிழ்ச்சி குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்?
1: ஐயா படம் வந்து போக்கிரி பொண்ணு, பாடல் வந்து மேகமாய் விண்ணிலே.
0: பாடலையும் கேள்விப்பட்டதில்லை, இது சரத்குமார் படம் என்று நீங்க சொல்லித்தான் ஐயா எனக்கே தெரிகிறது. ஓ அப்படி, அதனால தான் தெரியவில்லை என்று நினைக்கிறேன். கேட்டு மகிழ்வோம் ஐயா.
1: நன்றி,
0: நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாவின் விருப்பத்திற்காக போக்கிரி பொண்ணு திரைப்படத்திலிருந்து

அட்டகாசமான ஒரு பாடல் வெளிச்சென்றது. போக்கிரி பொண்ணு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலை கோவை கணபதி சந்திரமோகன் ஐயர் நிருப்பத்தில் ஒளிச்சென்றது. அவருக்கு நெஞ்ச நன்றிகள். இதுவரை கேட்டதில்லையா இந்த பாடல்? இசையும் அருமையாக இருந்தது கேட்பதற்கு. ஒரு அழகான பாடல். உங்களால் கேட்டு மகிழ்ந்தோம் அனைவரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் மகதீஸ்வரன் அவர்களை வாழ்த்தி இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் தங்கமே என்று கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துக்கொண்டு அறிவழகன் ஐயா அவர்களும் அழகு தம்பிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். அவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்த அத்துணை நெஞ்சங்களுக்கும் இன்று பிறந்தநாள்

0: ஆடி கொண்டிருக்கும் மகதீஸ்வரன். ஆஹா, நதியா இவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்த அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு நேயர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: பாருங்கள் ஐயா, நிகழ்ச்சி நிறைவடையும் தருவாயில் வந்திருக்கிறீர்கள். குறுங்கள் ஐயா. வணக்கம். சொல்லாதே சொல்லாதே ஊராருக்கு சொல்லாதே.
1: நான் என்ன தந்தேன் என்று எல்லாரும் சரி பண்ண.
0: என் மகன் திரைப்படம் ஐயா.
2: அஸ்வினா,
0: நிச்சயம் கேட்டு மகிழ்வோம் ஐயா. இது ஒரு சிறிய நிமிடங்களுக்குள். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவரின் விருப்பத்தில் இது என் மகன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தேர்வு செய்திருக்கிறார். அவர் பாடல் இதோ ஒரு சில நிமிடங்களில்.
3: இன்று 27/8/2026 வியாழக்கிழமையின் நன்னாளில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி தம்பதியினரின் மூத்த மகள் நதியா தனது 17ஆம் ஆண்டு பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். இவர் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூடி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா வீரமணி, அம்மா பிரியா, தங்கை ரம்யா, தம்பி விக்னேஷ், தாத்தா ராஜ், பாட்டி சுலோச்சனா, தாத்தா பரசுராமன், பாட்டி வள்ளி, சித்தப்பா முடிச்சூர் பாலு, சித்தி மலர்குடி, தங்கைகள் சுசித்ரா, சாதனாஸ்ரீ, தாய் மாமன் பிரகாஷ், அத்தை பூங்கொடி, மாமன் மகள் ஸ்ரேயா, அச்சுதா, தியா மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர். வாழ்வு வளமுடன் என்றும் நலமுடன்.
0: அன்புடையீர் வணக்கம். இன்று 27/8/2026 வியாழக்கிழமை. இந்நன்னாளில் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபா அவர்களின் தம்பி மகன் மகதீஸ்வரன் தம் 5ஆம் ஆண்டு பிறந்த நாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா கிருஷ்ணகுமார், அம்மா திவ்யா, பெரியம்மா தமிழரசி, பெரியப்பா செந்தில்ராஜ், சித்தப்பா அசோக்குமார், சித்தி மதி, அத்தை தீபா, மாமா செல்வகுமார், பாட்டி செல்வி, பாட்டி தேன்மொழி, தாத்தா முருகன், அத்தான் கிருஷ்ணராஜ், நரேன், அக்கா கிருத்திகா, அண்ணன் மௌனீஸ்வரன், தங்கை மகி இவர்களுடன் இணைந்து சபரி ஓனொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

அழகாக ஒலித்தெழுது. அருமையான ஒரு பாடல். என் மகன் திரைப்படத்தில் இருந்த அந்த பாடல் கேட்கட்டுமா? என்ற நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ஸ்தாத்திரிய நேயர் நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.

அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் உங்கள் விருப்பம், உங்கள் விருப்பத்தில் தொட்டு தொட என இந்த பாடல் வரிகளில் பதிவிட்டிருக்கீங்க. அனைத்து அன்பு உள்ளங்களும் அற்புதமான பாடல்கள். இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பான உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, பண்பலையில் கேட்க காத்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நேரம் 10:08. இன்றைய நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் அன்பான உறவுகள் ஆர்ஜே விஜய் சகோதரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. ஆர்ஜே அனுசியா சகோதரியும் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. மோகனரங்கன் அவர்கள் நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. உங்கள் மூன்று பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் பாடல் பதிவிட்டு இணைந்தால் மட்டும்தான் அந்த பாடல் ஒளிபரப்பாகும். ஏன்னா அடுத்த பாடல் நான் ஒளிபரப்பு செஞ்சுட்டா மறுபடியும் நான் இணைஞ்சிட்டேன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாடல் ஒளிபரப்பாகாது. நேரம் இல்லை எனக்கு. நான் இப்போ 11:30 நான் வெளியே போனோம். அதனால் வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக இன்றைக்கி நிகழ்ச்சி முடிக்கிறேன். அதனால் உறவுகள் பதிவிட்ட உறவுகள் வந்து நான் பார்வையிட்டு செய்த பதிவை நீங்கள் தொட்டால் மட்டும்தான் அந்த பாடல் ஒளிபரப்பாகும். இல்லை என்றால் அடுத்த பாடலை ஒளிபரப்பு செய்து விடுவேன். பிறகு வந்து நான் இரண்டு பாடல் ஒழித்த பிறகு நான் இணைந்து விட்டேன் நிகழ்ச்சியில் அப்படின்னு சொன்னால் அந்த பாடல் ஒளிபரப்பாகாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா உங்கள் விருப்ப பாடல் தெரியும். நீங்கள் நிகழ்ச்சி அந்த 1 மணி நேரம் நீங்கள் கேளுங்க. நான் ஒரு கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் நான் முடிச்சிடுறேன். யாரும் கோச்சிக்க வேண்டாம். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். அன்பு பிரேமா வேலூர்லேருந்து அன்பான இனியர் வணக்கம் சொல்லியிருக்காரு. தேன்மை சகோதரி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஸ்டிக்கர் பதிவு ஒரு பாடல் ஒளிபரப்பாகுதுன்னா அந்த ஒரு பாடலுக்கு இசைத்தரம் அருமை, பாடல் அருமை நல்லா இருக்குதுன்னு அப்படி போடுங்க. ஏன்னா ஒரே பாடலுக்கு 6-7 ஸ்டிக்கர் பதிவு போட்டால் அதனால லேட் ஆகுது ரொம்ப. நீங்கள் உங்கள் எண்ணங்களை எழுத்து வடிவாக கொடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்பது எனது தாய்மையான வேண்டுகோள். நீங்கள் ஸ்டிக்கர் பதிவு கொடுங்க, வேண்டான்னு சொல்லலை. 1 பதிவு 2 பதிவு கொடுங்க, பிரச்சனை இல்லை. 5 பதிவு 6 பதிவு கொடுத்தா அது எல்லாத்தையும் படிக்க, 1 பதிவு படிக்காமல் விட்டாலும் உங்களுக்கு அது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பாடல் இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சிக்கு தர்மம் தலைக்காக்கும் என்ற படத்திலிருந்து தொட்டு விட தொடரும் மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருக்காரு. முதல் பாடலாக இன்றைய நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு. இதோ வருகிறது அந்த முதல் பாடல், கேட்டு ரசிக்கலாம்.

10:06 தர்மம் தலை காக்கும் என்ற படத்திலிருந்து அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். தொட்டுவிட தொடரும் ஒரு அழகான பாடல் வரி, முதல் பாடல் அருமையான பாடல். மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து தான் கேட்டிருந்தார். மிக்க நன்றிகள் ஐயா. பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. பாடலை வழங்கிய தோழர் ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். அடுத்து வானொலி இயக்குனர் சபரி, வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் பதிவு. தொட்டுவிட தொடங்கியது முதல் பாடல், அருமை சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி, தொட்டுவிட பாடல் சிறப்பு, நிகழ்ச்சியின் முதல் பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இரவின் மடியில் ஈர விழிகள். அன்பான இனிய இரவு வணக்கம். இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கும் கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றிகள். படம் காளிச்சரன் என்ற படத்திலிருந்து தொடலாம் தொட்டாலும் யோகம்தான். இந்த பாடல் வரியில் வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் விருப்பத்தில் தான். எல்லாமே புதுசாக இருக்குது. படத்தின் பெயரும் புதுசாக இருக்குது, பாடல் வரியும் புதுசாக இருக்குது. அந்த பாடல் எப்படி இருக்கிறது என்று கேட்டு ரசிப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவரி இணையதள வானொலி இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான பாடல் ஒலித்து சென்றது. நேர்கள் சும்மா சொல்லக்கூடாது, சபரி வானொலி நேர்கள்லாம் வந்து எந்த ஒரு வார்த்தை கொடுத்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் அவ்வளவு சிறப்பாக பாடலை தேர்வு செய்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா அந்த பாடல் ரசனை இருப்பவர்களுக்கு மட்டுமே இது போன்ற பாடல்களை தேடி எடுத்து பதிவு கொடுக்க முடியும். இருந்தாலும் உறவுகள் அனைவருமே அந்த தொட்டு தொட இந்த பாடல் இந்த வார்த்தையில் நான் கொடுத்துருந்தேன். அந்த மாதிரி அழகாக எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. நான் ஒரு பாடல் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல் எடுத்தேன். இன்றைக்கி 3 நாள் அந்த ஃபஸ்ட்டு ஒரு முறை அந்த 400 சிந்து காவடி சிந்து அந்த பாட்டு ஒரு சகோதரி போட்டாங்க. நேற்று பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன், அதையும் போட்டிருக்கு பதிவிறக்கம் பண்ணியிருந்தா அதையும் போட்டுட்டாங்க சகோதரி. இன்றைக்கும் ஒரு பாட்டு எடுத்து வச்சுன்னா அதையும் போட்டாங்க சகோதரி. நன்றிகள். இருந்தாலும் உற்சாகமாக அனைத்து பாடல்களையும் பதிவெடுக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலின் படம் காளிச்சரன் என்ற படத்தில் தொடலாம் தொட்டாலும் யோகம்தான் இந்த பாடல் வரியில் வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் விருப்பத்தில் தான் கேட்டிருந்தோம். அருமையான பாடல். ஆர்ஜே விஜய் சகோதரி அரிதான அழகான பாடல், சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. சிங்கர் சிவராமன் ஐயா நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் இனிமையான இதமான பாடல்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். அன்பு பிரேமா அவர்கள் பதிவு, தொடலாம் தொட்டாலும் யோகம்தான் நாங்கள் விரும்பி கேட்ட பாடலை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய அன்பு கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றிகள், நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் நன்றிகள் அன்பு. ஏன்னா இது போன்ற பாடல்கள் வந்து கேட்கணுன்னா ரொம்ப கஷ்டம். நல்ல அருமையான வரிகள், பாடலின் வரிகள் அற்புதமான வரி, மிக்க நன்றிகள். ஆர்ஜே அனுசியா சகோதரி பாடல் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் சகோதரி. ஊரை பார்க்கும் பார்த்திபன் சகோ பாடல் வந்து 9:10 மணிக்குள்ள பதிவு பண்ணணும். இருந்தாலும் எனக்கு டைம் இல்லை, நான் 11:30 மணிக்கு நான் வெளியே போகணும். நான் அதனால் சரி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருங்க, நான் நிறைவு பாடலாக கொடுக்குறேன். மிக்க நன்றிகள் பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் 3வது பாடல் யாரென்றால் இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் படம் மணி கொழுந்து பாடல் தொடத்தொட தொடங்கும் பூஜை தான். இந்த பாடல் வரியில் செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். 10:14 நிமிடம் 34 வினாடிகள் இதோ உங்கள் விருப்ப பாடல்.

ஒலித்த பாடல் மறிக்கொழுந்து என்ற படத்திலிருந்து அற்புதமான பாடல் தொட தொட தொடங்கும் பூஜை தான். இந்த பாடல் வரியில் செய்யார் சந்திரசேகர் அவர்கள். இந்த நேயர் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாளில் நோட் பண்ணுறேன். இவரை பாடல் எடுத்தார்னா அதனுடைய பாடல், இந்த பாடலுக்கு இந்த அதாவது இசை வந்து இப்படி இருக்கும், இந்த பாடல் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கரெக்டாக தேர்வு பண்ணி எடுக்கிறாருன்னு நான் பார்த்துட்ருக்கிறேன். 5 நாள் பார்க்குறேன். 5 நாள் நிகழ்ச்சியில் அவர் போடுற பாடலெலாம் வந்து கொஞ்சம் ஸ்பீடு, அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்றாற்போல் அந்த இசை அமைப்பு எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அந்த மாதிரி பாடல்களாக தேர்வு செய்து சபரி வானொலிக்கு வழங்குகிறார். மிக்க மகிழ்ச்சி சந்திரசேகர அவர்களே. அருமையான பாடல், எனக்கும் ரொம்ப பிடித்த பாடல் அது. நிகழ்ச்சியில் ஆரணி பிரகாஷ் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள். செய்யார் சந்திரசேகர் பாடலை ரசித்து நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி, மகிழ்ச்சி. செய்யார் சந்திரசேகர் சொல்லியிருக்கீங்க, அருமையான பாடல், நன்றி. ஆர்ஜே விஜி சகோதரி நைஸ் சாங்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். ருக்மணி அம்மா இணைஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் செம பாடல் எக்ஸலண்ட் அப்படின்னு ஸ்டிக்கர் பதிவு கொடுத்துருக்காரு. இயக்குனரே ஸ்டிக்கர் பதிவு கொடுத்தா நேர்கள் கண்டிப்பாக கொடுப்பார்கள். நீங்கள் உங்கள் எண்ணங்களை எழுத்து வடிவில் சபரி வானொலி தளத்தில் போடுங்கள் ஐயா, நன்றிகள். ஆர்ஜே அனுசியா சகோதரி பாடல் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். சிங்கர் சிவராமன் ஐயா நான் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன்னு கையை தூக்கியிருக்காரு, அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இரவின் மடியில் ஈரவிழிகள், படம் உன்னை நினைச்சேன் பாட்டு படித்தேன். இந்த பாடல் படத்திலிருந்து உன்னை தொட்டு என்னை தொட்டு அழகான பாடல். பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து. இந்த பாடலும் எனக்கு மிகவும் பிடித்த பாடல், அந்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். பாடல் ஒலிக்கு நேரம் 10:22:38.

இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல், சூப்பரான பாடல், எனக்கும் மிகவும் பிடித்த பாடல். பாடல் வரியை வந்து தப்பு போட்டிருக்காங்க, இருந்தாலும் பரவாயில்லை. முன்னே நினச்சி பாட்டு படித்தேன், என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கையின் பேரடி, இந்த பாடல் வரியில் தான் கேட்டிருந்தாங்க. பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரத்துலேருந்து, அழகான அற்புதமான பாடல். இந்த பாடலெலாம் யாருமே எனக்கு பிடிக்கவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது, அவ்வளவு அற்புதமான பாடல். மிக்க நன்றிகள். ஆர்ஜே அனுசுயா சகோதரி, எல்லா பாடல்களும் கேட்டுக்கொண்டே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி சகோதரி. நீங்கள் கண் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதனால் மொபைல் பார்க்காதீங்க. அந்த டிஸ்பிளேவில் வர வெளிச்சம் வந்து அதிகமாக பவர் வர்றதுனால உங்களுக்கு கண் கொஞ்சம் பாதிப்பு ஆகும், இல்லைனா அந்த பிரைட்னஸ் கம்மி பண்ணிவிட்டு பாருங்கள். சந்தோஷபுரம் ருக்மணி அம்மா அந்த பாடலை வழங்கி ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கேன். நன்றிகள் சகோதரி. ஆர்ஜே விஜய் சகோதரி, ஆஹா அழகான செமசாங், என்னை தொட்டு அள்ளி கொண்டது இந்த பாடல், அற்புதம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள். விஜய் சகோதரி, பிஎம்ஆர் அவர்களின் பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வி சகோதரி இணைஞ்சிருக்காங்க, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மக நதியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள், மிக்க நன்றிகள் சகோதரி. ஏன்னா இன்று என்னுடைய மகள் மகதீஸ்வரனா, மகதீஸ்வரன், இவர்கள் இருவருக்குமாக நமது வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப நேரம் வந்து எல்லா நேயர்களோட பதிவையும் எல்லாருடைய பாடல்களையும் ஒளிபரப்பு செய்தார். அதே போன்று நேயர்கள் வந்து இது போன்ற ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியில் யாரோ முகம் பார்க்காத ஒரு நபர்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறது, ஒரு திருமண நாளுக்கு வாழ்த்து சொல்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இது அவ்வளோ சாதாரணமாக ஒருத்தர் வாழ்த்து சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ரோட்டில் நடந்துட்டு போகிறோம் பிறந்தநாள்னாக்கா அவங்க வாழ்த்து சொல்கிறாங்களா, கிடையாது. அது ஏதோ பிறந்தநாளா அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளாக அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் வானொலி இணையதளம் என்பது வானொலியில், பொதுவாக வானொலியில் இந்த மாதிரி நம்ம வந்து அதாவது தூரத்து உறவுகளாக இருந்தாலும், இரத்த தொடர்பு இல்லாத இருந்தாலும், ஆனால் இவ்வளோ ஒரு அன்பா நட்பாக அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாடல் கேட்டு அதுக்கு ஒரு பதிவு கொடுத்து அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லி, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். மனித பிறவியில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். அதனால் வந்து என் மகளுக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்து சொன்னீங்க, அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியின் வாயிலாக நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லலாம்னு நினச்சேன், இருந்தாலும் நிறைவு செய்யும்போது சொல்லி முடிக்கலாம்னு நினச்சேன். நான் இருந்தாலும் இந்த பதிவு பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அனைவருக்கும் நன்றிகள். ஏன்னா பாடல் வந்து பிறந்தநாள் பாடலாக குழந்தைகளுக்காக கேட்டிருக்கீங்க, அது உங்கள் விருப்பமாக இல்லை என்றாலும் குழந்தைகளுக்காக அந்த பாடல் அவசியம் ஒளிபரப்பாக வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணம். அந்த வகையில் கீதநேசன் ஐயா வந்து மிக சிறப்பாக தொகுத்து வழங்கினார். அதே நேரத்தில் ஒரு 5:30 வரைக்கும் நிகழ்ச்சி கொடுத்துட்டு திரும்பவும் 7:00 பாட்டு கேட்கலாம் அந்த நிகழ்ச்சியை கொடுத்தார். ரொம்ப மகிழ்ச்சி. வானொலி இயக்குனர் தானே, கஷ்டப்படட்டுமே, தப்பு தவறில்லையே. ஏன்னா அவருக்கு இரவு நேரத்தில் என்னுடைய நிகழ்ச்சியை கொடுத்து விடலாம் என்று நினைக்கிறேன். மிக்க நன்றிகள் செல்வி சகோதரி, உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்ஜே விஜய் சகோதரி, எஸ்பிபி சுவர்ணலதா அவர்களின் குரலில் பாடல் அருமை ஒழித்த பாடல் அம்மா சகோதரி எஸ்பிபி சுவர்ணலதா, அவங்க ரெண்டு பேரும் அந்த குரல் வந்து சுவர்ணலதா குரல் வந்து நான் நினச்சேன் சுவர்ணலதா வந்து பாடிய பாடல்கள் அனைத்தும் ஒரு நாள் ஒளிபரப்பு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அது உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் நேற்று எஸ் ஏ ராஜ்குமார் என்று சந்திரபோஸ் அவர்கள் இசையில் கொடுத்த பாடல், அந்த மாதிரி கொடுக்கறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குமான்றது எனக்கு அதுவும் தெரியல. நன்றிகள். இது போன்று பேசினால் டைம் ஆகிக்கொண்டே போவோம், நான் நிகழ்ச்சி கொடுக்க முடியாது. நன்றிகள். வானொலி இயக்குனர் இதை டெலீட் பண்ணியிருக்காரு. தேன்மொழி சகோதரி, நிறைய காத்து அடிக்கும்,

சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். இருங்க ஒரு நிமிஷம் அப்படியே, நான் இப்போ நிகழ்ச்சியில் இப்போ நான் பேசுவது எப்படி கேட்கிறது என்று தளத்தில் பதிவிடுங்கள். செல்வி சகோதரி மிகவும் சிறப்பு, அது நம்ம சபரி வானொலியோட சிறப்பு. கீதநேசன் இப்படி வாழ்த்துக்கள் எல்லாம் அழகாக தருவார்கள். இப்போ பேசுகிற இயக்குனர் பேச்சை கேட்டு தான் இந்த பதிவை போட்டேன். அப்படிங்களா, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் பதிவு கொடுத்து மகிழ்வித்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இரவின் மடியில் ஈரவழிகள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். படம் ஏய் என்னது, ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்கே, படத்தின் பெயர். ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்கே படத்தின் பெயர். பாடல் தொட்டு தொட்டு செல்லும் ஐஸ் காற்றிலே. இந்த பாடல் வரியில் பிரகாஷ் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம் இங்கிருந்து கேட்டிருக்காரு பிரகாஷ் அவர்கள். இதோ சகோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. நான் பேசுவது இப்போது தெளிவாக வருகிறது என்று சகோதரி சொல்லியிருக்காங்க, மிக்க மகிழ்ச்சி. உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:33:42 அந்த பாடல் ஒலிக்கிறது. கேட்டு ரசிப்போம். இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு.

ஒலித்த பாடல். ஏய், நீ ரொம்ப அழகாக இருக்க. இது எப்படி இருக்குதுன்னா, அதாவது அந்த வாலிப வயதில் வந்து காதலிக்கும் போது அந்த காதலி வந்து எங்கேயாச்சும் கோயிலுக்கோ இல்லை ஒரு ஒரு உறவு விசேஷங்களுக்கோ எங்கன்னா போகும்போது அந்த காதலன் வந்து அந்த காதலியை பார்க்கும்போது அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போது மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகாக அவனுக்கு தோணும் இல்லையா? அப்போது என்ன சொல்கிறான், ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி பாடல் எப்படிலாம் எடுக்கிறாங்க திரைத்துறையில். அந்த படத்தில் இருந்து தொட்டு தொட்டு செல்லும் ஐஸ் காட்டிலே, இந்த பாடல் வரியில் பிரகாஷ் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து கேட்டிருந்தார். மிக்க நன்றிகள் ஆரணி பிரகாஷ் அவர்கள். எனது விருப்ப பாடலை வழங்கிய அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்கள் மற்றும் சபரி இணையதள வானொலிக்கும் மனமார்ந்த நன்றிகள் சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் ஆர்ஜே விஜய் சகோதரி. ஆரணி பிரகாஷ் அவர்கள் பாடல் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் செல்வி செல்வம் சகோதரி. ஓ, இன்றைய தலைப்பு இப்படியா? இன்று இப்போ தான் பார்க்குறீங்களா சகோதரி? நான் மதியமே போட்டாச்சு வானொலியில் பார்க்கணும். நீங்கள் கிளிக் ஷாட் கொடுத்துட்டீங்களா தெரியாது. ஆரணி பிரகாஷ் அவர்களுக்கு பிரகாஷ் விரும்பிய பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க செல்வி சகோதரி. பதிவிட்ட அனைவருக்கும் நன்றி. அடுத்த பாடல் இனிய இரவு வணக்கம். சென்னை சிங்கர் சிவராம நாகராஜன். திரைப்படம் இரு நிலவுகள். பாடல் தொட வரவோ தொந்தரவோ. இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காரு. தொட்டால் எந்த என்ன தொந்தரவு வருகிறது என்பது பாடலை கேட்டால்தான் தெரியும். இது உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்க நேரம் 10:40 நிமிடம் 26 வினாடிகள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி இரவின் மடியில் ஈரவழிகள் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் ஒலித்து சென்றது. கேட்காத பாடல் சென்னை சிங்க சிவராமன் நாகராஜன் ஐயா அவர்கள் விருப்பத்தில்தான் இரு நிலவுகள் என்ற படத்திலிருந்து தொட வரவோ தொந்தரவோ இந்த பாடல் வரிகளில் கேட்டிருந்தார். என கேட்காத பாடல் பொதுவாகவே அவர் கேட்காத பாடல் தான். மிக்க நன்றிகள் ஐயா. பாடல் வழங்கியதற்கு நன்றி. சென்னை சிங்க சிவராமன் நாகராஜன் சொல்லியிருக்கேன், மிக்க நன்றிகள். எஸ்பிபி ஐயா காட்சி படம் கொடுத்துருக்காரு, நன்றிகள். உறவுகள் என்ன தூங்கிவிட்டார்களா என்னன்னு தெரியல. அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் படகோட்டி என்ற படத்தில் தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் இந்த படத்திலிருந்து ஒரு அழகான அற்புதமான பாடல். இந்த படகோட்டி படம் பார்க்கும்போது ஒரு நினைவு, நடந்தே சென்று படம் பார்த்துருக்குறோம். 4 கிலோமீட்டர் நடந்தே சென்று, அதாவது செகண்ட் ஷோன் சொல்லுவாங்க, 10 மணிக்கு மேலே அந்த திரைப்படம் ஒளிபரப்பாகும். அப்போது பார்த்த நினைவு. இந்த பாடல் ரொம்ப சூப்பரான பாடல், ஒரு மெலோடியான பாடல், கேட்பதற்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். வரிகள் வந்து அவ்வளவு சிறப்பான வரிகள். அந்த பாடல் ஒலிக்க நேரம் 10:45 ஒலிக்கிறது. தொட்டால் பூ மலரும் பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: கண் சிவந்தே.
1: ஆர்ஜி அனுசியா சகோதரி விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலிக்கிறது. ஏன்னா நான் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டேன், அங்கே யார் பேர்னு வரல, அதனால தான் தெரியல. பெயருக்கு அதிலே போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கோம். ஆர்ஜி அனுசியா சகோதரி விருப்பத்தில் தான் இந்த பாடல் ஒலிக்கிறது.

ஒலித்த பாடல் படகோட்டி என்ற படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், அழகான காதல் பாடல். தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். இந்த பாடல் வரிகளில் ஆர்ஜே அனுசையா சகோதரி கேட்டிருந்தாங்க. அருமையான பாடல் சகோதரி. என் விருப்ப பாடலை ஒலிக்க விட்ட சகோதரருக்கு வாழ்த்துக்கள், நன்றி சொல்லியிருக்காங்க சகோதரி அனுசையா சகோதரி. மிக்க நன்றிகள், அருமையான பாடல். செல்வி சகோதரி ஆர்ஜே அனுசையா சகோதரிக்கு, மேம் விருப்ப பாடல், அருமையான பாடல் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி, தொட்டால் பூ மலரும் அருமையான தலைவர் பாடல் தேர்வு செய்த அனுசியா அக்காவுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் நன்றிகள். அடுத்த பாடல் இரவின் மடியில் ஈரவிழிகள். படம் காதல் கொண்டேன், தொட்டு தொட்டு வீசும் தென்றல். விரும்பி கேட்ட அன்பு சொந்தம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் தான் அடுத்த பாடல் வருகிறது. அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இதோ

இருந்து அருமையான பாடல், தொட்டு தொட்டு வீசும் தென்றல், விரும்பி கேட்ட அன்பு சொந்தம், சோலையூர், சோலைச்சேரி, சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. தேன்மொழி சகோதரி, எனக்கு மிகவும் பிடித்த பாடல் ஹரிஸ் ராகவேந்தர் குரலில் பாடல் கேட்க இனிமையாக இருக்கும். நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி, நன்றின்னு சொல்லியிருக்கீங்க சகோதரி, மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காதல் படத்திலிருந்து தொட்டு தொட்டு என்னை, இந்த பாடல் வரியில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காரு வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது ஐயா. விஜய் சகோதரி, எனக்கு சபரி எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி, என்னன்னு தெரியலையே. நீங்கள் உங்களுக்கு வானொலி கேட்கும்போது சகோதரி நீங்கள் பதிவு கொடுங்க, உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். ஏன்னா அடுத்த பாடல் உங்கள் விருப்ப பாடல் தான், இருந்தாலும் உங்களுக்கு வானொலி எடுக்கும்போது எனக்கு பதிவு கொடுங்க. அடுத்த பாடல் வந்து இயக்குனர் பாடலை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வானொலி வருதுன்னா நீங்கள் எனக்கு பதிவு கொடுங்க சகோதரி. இதோ இதோ வருகிறது இயக்குனர் விருப்பத்தில்

ஒழித்த பாடல் இரண்டு நேயர்களுக்காக ஒழித்து சென்றது. ஏன்னா பாடல் வந்து மாற்றி பதிவாகிவிட்டது. இதற்கு காரணம் வந்து நம்பர் கரெக்டாக 9வது நம்பர் போட்டேன், அங்கே பாடல் பதிவு வரல. அதனால் வந்து அங்கே எடிட் பண்ணி போட்டிருந்தேன், அது கரெக்டாக லைன் பிரகாரம் வந்திருக்கோம், பாடல் மாறிடுச்சு. அதனால் வந்து அந்த இரண்டு உறவுகள் கேட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒரு உறவு பாடல் கேட்டிருக்காங்க, இன்னொரு உறவு கேட்டாங்களா என்னன்னு தெரியல. யார் விரும்பி கேட்டாங்கன்னா அந்த பாடல் அகிலா சகோதரி தான் அந்த பாடலை வந்து கேட்டிருந்தாங்க. இவங்களுக்காக பாடலை ஒளிபரப்போம்னு தொட மலர்வது என்ன இந்த பாடல் வந்து விரும்பி கேட்ட அன்பு உள்ளங்கள் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி ராஜேஷ் கும்பகோணம் மனோகர் இவங்க விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலிபரப்பு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அகிலா சகோதரி. அந்த பாடல் ஒலிபரப்பாச்சு. இவர்கள்லாம் கேட்டாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. கேட்டிருந்தால் மகிழ்ச்சி. பாடல் மாற்றி ஒலிபரப்பாகிவிட்டது, மன்னிக்கவும். வானொலி இயக்குனர் வெளியே வந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வானொலியை வெளியே வந்து போனால் வரேன்னு சொல்லியிருக்காரு. நன்றி தேன்மொழி சகோதரி. இந்திரா பட பாடல் வருகிறதுன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம் சகோதரி. ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ, நன்றி நண்பரே. பாடல் தந்த தொகுப்பாளர் திரு பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. மகிழ்ச்சி நன்றி கூறி மகிழ்வது ஊரப்பாக்கம் பார்த்திபன், நீலாவதி கௌசல்யா, ஸ்ரீராம் மற்றும் வானொலி சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. ஊரப்பாக்கம் பார்த்திபன் சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் இயக்குனர் அவர்கள் விருப்பத்தில் பாடல் வருகிறது. காதல் படத்திலிருந்து இதோ தொட்டு தொட்டு இந்த பாடல் ஒலிக்கும் நேரம் 11:05:20.

ஒலித்த பாடல் காதல் என்ற படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் ஒலித்து சென்றது. சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. தொட்டு தொட்டு என்னை என்ற பாடல் வழிகளில் பாடலை ரசித்து நன்றிகள் ஐயான்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் சார், அருமையான பாடல். ஆர்ஜே அனுசியா சகோதரி, சபரி வானொலி நேயர்கள் பாடல்கள் எல்லாமே சிறப்பு, அழகு ஒலிக்கும் பாடலும் அழகு, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சகோதரி. ஏன்னா இந்த பாடலுக்கு சொந்தக்காரர்கள் வந்து ஒருவர் வந்து சகோதரி ஆர்ஜே விஜய் சகோதரி, அவங்களுக்கு இணைய பிரச்சனை, அதனால் வந்து வானொலி சரியாக வரவில்லை என்று சொன்னாங்க. இருந்தாலும் அடுத்த நேர் வந்து இந்த வெல்டிங் மணியா, அவர் பேர் என்ன சரியாக அவர் நாம் அவர் பேர் என்னன்னு தெரியல, என்ன தென்காசி கழநீர் குளம் வெல்டிங் மாறி அவர் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருந்தால் பதிவு கொடுங்க, உங்கள் விருப்ப பாடல் ஒலிபரப்பாகும். அடுத்தது அடுத்த பதிவு யாருன்னா, மற்ற நேயர்களும் யாரும் வந்து இணையவே இல்லை, யார் பாடலை கொடுக்கறது கொடுக்க வேண்டாம், ஏன்னா நிகழ்ச்சியே கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது, கடைசி டைம்னா கடைசி டைமில் கேட்க முடியாதுன்னு தெரியுதுன்னா பாடல் பாடல் பதிவிட்டு இப்போ எனக்கும் வந்து டைம் வேஸ்ட் இல்லையா. அகிலா சகோதரியும் வந்து அவங்க பாடல் வந்து ரெண்டு பேருக்கு பாடல் பதிவிட்டிருந்தாங்க, அதில் வந்து பாடல் மாறி ஒலித்து விட்டது. ராஜேஸ்வரி புவனேஸ்வரி, ராஜேஷ் கும்பகோணம் மனோகர் அவங்க விருப்பத்தில் அந்த பாடல் ஒலித்தது. தொடுவதென்ன தென்றலே சபதம் என்ற படத்தில் தான் கேட்டிருக்காங்க, ஆனால் நிகழ்ச்சியில் இணையலை சகோதரி. என்ன பண்ணுறது, அடுத்தது விஜய் சகோதரியும் நிகழ்ச்சியில் இணையலை, யாருமே இல்லை. இருந்தாலும் நான் வரிசைப்படி கொடுத்து விடுகிறேன். காதல் ரோஜாவே என்ற படத்தில் ஒரு அருமையான பாடல், இந்த பாடல் தான் நான் தேர்வு செய்து வைத்திருந்தேன், சகோதரி வந்து பதிவிட்டுட்டாங்க. எனக்கு பிடித்த பாடல் ரொம்ப ரொம்ப, தொட்டு தொட்டு பல்லாக்கு ஆடுது இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காங்க, ஒரு சூப்பரான பாடல், அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:13:34, தொட்டு தொட்டு பல்லாக்காடுது அருமையான பாடல் இது வருகிறது, ஆர்ஜே விஜய் சகோதரி விருப்பத்தில்.

ஒலித்த பாடல் காதல் ரோஜாவே என்ற படத்திலிருந்து தொட்டு தொட்டு பல்லாக்கு ஆடுது. ஆர்ஜே விஜி சகோதரியில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. ஆனால் பாவம் பாடல் பதிவிட்டாங்க, பாடல் கேட்க முடியவில்லை அவர்களுக்கு. இருந்தாலும் ஆரம்பம் முதல் முடியும் வரை சகோதரி வந்து நிகழ்ச்சி கேட்டிருந்தாங்க. இப்போ தான் வந்து ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. பாடல் கேட்டாங்களா என்னன்னு தெரியல, பாடல் கேட்டிங்களா என்னன்னு தெரியல சகோதரி. சூப்பரான பாடல் பதிவிட்டு இருந்தீங்க, மிக்க நன்றிகள். நங்கநல்லூர் கண்ணன் சார் நான் இணைஞ்சிருக்கிறேன்னு வந்திருக்கிறாரு. வாங்க ஐயா, எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம். வாருங்கள், ஒரு பதிவு எனக்கு கொடுத்துருக்காரு. வீரமணி சார் மகள் பிறந்த நாள் என்று கொண்டாடி கொண்டு இருக்கிறார் என்பதை இப்போத்தான் தெரிந்து கொண்டேன். அப்போ நீங்கள் சபரி வானொலி காலையிலேருந்து நீங்கள் பார்க்கவே இல்லையா? சும்மா அதை ஒரு கண்ணோட்டமாக அப்படி பார்க்கணும், சாப்பிடும்போது சும்மா வாட்ஸ்அப் தள்ளி பார்த்தீங்கன்னா யார் என்ன போட்டு அதிகமாக படிக்கலனாலும் அப்படி தள்ளி பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன நிகழ்ச்சி போகுது, யார் பதிவு போட்டிருக்காங்க, யார் நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். பார்த்துருக்கலாம், பணி சுமை காரணமாக பார்க்கவில்லையா என்று தெரியவில்லை, இப்போ தான் தெரிந்து கொண்டேன். வாழ்த்துக்கள் சார்னு சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள் சார். 2-3 நாட்களாக சொந்த வேலையில் பிஸியாக இருந்ததால் பாடல் பதிவிட முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு பொழுதுபோக்கு, ஒரு மன அமைதி, ஒரு சந்தோஷங்களை பகிரக்கூடிய ஒரு வானொலி என்றால் ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். அந்த பழைய கால நினைவுகள், சில பாடல் மறக்க முடியாத பாடல்கள் இருக்கும். அந்த பாடல் எந்த நேர்னா ஒரு நேர் பதிவிட்டாங்கன்னா இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடலாச்சு அப்படின்னு உங்களுக்குள்ளவே ஒரு முணுமுணுக்கிற ஒரு தருணம் அது. அதனால் வந்து வானொலின்றது, வானொலியே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா எல்லா வேலையும் நடக்காது. ஏதோ சும்மா, அதாவது டைம் பாஸ் மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம கொடுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் காலையில் நான் ஃப்ரீயாக இருப்பேன் 10 மணி வரைக்கும், அதனால் அந்த பாடல் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பணிக்கு கிளம்பிடுவேன், அதுக்கப்புறம் 8 மணிக்கு அங்கேருந்து கிளம்பிடுவேன். அந்த மாதிரி டைமிங் தான் வந்து சண்டே டைமில் ஃப்ரீயாக இருப்பேன், அந்த மாதிரி டைமில் கொடுப்பேன், பிரச்சனை இல்லை. மிக்க நன்றிகள் சார், மகளுக்காக வாழ்த்து தெரிவித்ததற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் உங்களுக்கு, நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் வந்து இரவு வணக்கம் ஐயா, சென்று வாருங்கள், விடைபெறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இன்னும் ஒரு பாடல் இருக்குது அகிலா சகோதரி விருப்பத்தில். ஏன்னா அந்த வெல்டிங் மாதிரி வந்து அவர் பாடலே வந்து அது சரியான முறையிலே தளத்தில் வந்து பதிவு, அந்த பாடல் பதிவே சரியாக இல்லை. திரைப்படம் மௌனராகம்னு போட்டிருக்காரு, இளையராஜா பாடியவர் எஸ்பிபி பாலசுப்ரமணியம், அது வந்து அந்த அது கிடையாது. அதுக்கப்புறம் தனிப்பதிவில் எனக்கு அமைச்சிருக்காரு. அது இருந்தாலும் அது தளத்தில் வந்து அவர் அந்த பாடலை வந்து இங்கே போட்டிருக்கலாம், பதிவு பண்ணியிருக்கலாம், அதையும் பதிவு பண்ணலை. இருந்தாலும் அவர் இணைஞ்சிருந்தால் நான் அந்த பாடலை அவர் எனக்கு அமைச்சிருக்காரு, எனக்கு இந்த பாடல் தான் வேணும்னு. இப்போ அவர் இணைஞ்சிருந்தால் நான் கொடுத்துருப்பேன். அவர் இணையவே இல்லை என்றால் அந்த பாடலை எதற்கு கேட்க வேண்டும்? அகிலா சகோதரி வந்து இணைந்து இருந்தாங்க, ஆனால் உறக்கம் வந்து விட்டதா என்னன்னு தெரியல, நேரமாகி விட்டது. அதனால் அந்த பாடல் நிறைவு பாடலாக ஒலிக்கும். இதுவரை என்னுடன் பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், நேர்களின் பாடல்களுக்கு பதிவுகளை கொடுத்து நேர்களை உற்சாகப்படுத்திய அனைத்து நெஞ்சார்ந்த உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு, பண்பலையில் கேட்டு ரசித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள். எனது மகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் நாளை நல்லதோர் நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. நேரம் 11:22:19 இதோ அகிலா விருப்பத்தில் பாடல் வருகிறது, நிறைவு பாடலாக கேட்டு ரசிப்போம்.